ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 5:50 இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 23 பராபவ வருடம் சித்திரை மாதம் 30 மே மாதம் 13 2026 புதன்கிழமை. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் இனிதே அழைக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மத்திய அலைவரிசை. இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: தமக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல், இவையே தவத்திற்கான அடையாளங்கள். குறள் எண் 261, அதிகாரம் தவம்.
1: உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு.
0: தமக்கு வருகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல், இவையே தவத்திற்கான அடையாளங்கள். குறள் எண் 261, அதிகாரம் தவம்.

இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். இணைத்தாலும் நல்லவை கேட்க பகுதியில் ரா பூபாலன் அவர்கள் வழங்க கேட்க இருக்கிறோம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். காலை 6:15 பக்தி மாலை, காலை 6:35 ஒரு சொல் கேள்வி. இன்று ஒரு செய்தி பகுதியில் அறிவிப்புகள் மற்றும் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள். வழங்குபவர் உசிலம்பட்டி கிருஷ்ண வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. காலை 7:10 மதுர தென்றல். காலை 7:15 தமிழ் செய்திகள். காலை 7:25 நலமாய் வாழ்க, கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்குபோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 தொடர்ந்து மதுர தென்றல். காலை 8 மணிக்கு ஒலிக்கிறது செய்திச் சுருக்கம். காலை 8:02 மதுர தென்றல். காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 8:30 தென்னை வளர்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். நிகழ்ச்சியை வழங்குவோர் தென்னை வளர்ச்சி வாரியம் கோயம்புத்தூர். காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 9 மணிக்கு அரங்கிசை. காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்களின் மிருதங்கம் இசை. டிவி வாசம் அவர்களின்

நடமிசை. காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 12க்கு எனக்கு பிடித்த பாடல். தொலைபேசி வழி நேயர் விருப்பம். காலை 11 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 11:02 மதுரத்தின்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நண்பகல் 12:10 இசை மேடை, செம்பை வைத்தியநாத பாகவதரின் பாட்டு. நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள். நண்பகல் 12:50 மெல்லிசை. மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். நண்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. எண்ணுயிர் தோழி பகுதியில் வாங்க பேசலாம் பகுதியில் அழகுக்கு அழகு. இதில் அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு மற்றும் தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொள்வோம் பகுதியில் பனங்கற்கண்டின் குணாதிசயங்கள் மற்றும் உங்களுக்காக பகுதியில் அடுத்து என்ன படிக்கலாம். தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதீபா அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். மதியம் 1:55 பாரதியார் பாடல். மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 2:15 மதுரத்தின்றல். மதியம் 2:40 விளையாட்டு அரங்கம். தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் பகுதி 1. மதியம் 2:55 வானிலை அறிக்கை. மதியம் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும். மீண்டும் மாலை ஒலிபரப்பு மாலை 5:30 துவங்கும். மாலை 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 ஒரு பட பாடல்கள். மாலை 6:30 மாநில செய்திகள். மாலை 6:40 மதுரத்தின்றல். மாலை 6:55 சேவை செய்திகள். இரவு 7 மணிக்கு மதுரத்தின்றல். இரவு 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 7:25 பண்ணை செய்தி. இரவு 7:30 மண்ணும் மணியும் காய்கறிகளில் இருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களின் அவசியமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து டாக்டர் எஸ் ஆரோக்கிய மேரி அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை மேல் வேளாண் தகவல்கள் மற்றும் விடைபெறும் முன் இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இரவு 8:05 மதுரத்தின்றல். இரவு 8:30 இது நம்ம ஏரியா பயணம் குறித்த உரை வழங்குகிறார் வி அபிராமி அவர்கள். பாரதியாரின் கவி அலைகள் குறித்து உரை வழங்குகிறார் பி பிரியா முருகன் அவர்கள். இரவு 8:45 மதுரத்தின்றல். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 9:15 செய்தி சுடர். இரவு 9:30 அரங்கிசை பகுதியில் சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்களின் வயலின் இசை. திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்களின் மிருதங்கம் இசை மற்றும் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களின் கடம் இசை. இரவு 10:45 பழைய திரை இசை பாடல்கள். இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் காலை 5:59:40. நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை

0: பண்டிகை நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
4: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
4: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
3: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
4: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
3: மதுரை 2.
4: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
3: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
4: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
3: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
4: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
3: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: நேரம் காலை 6:04:30. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும். டெல்லி அஞ்சலாக.

0: with the backing from allies, the TVK government has secured the support from the breakaway faction of AIADMK and the lone MLA of AMMK, S. Kamaraj. The TVK now has support of around 150 MLAs in the assembly. Meanwhile, in a dramatic turn of events in the political situation in Tamil Nadu yesterday, the AIADMK split into two groups over extending support to the government. The faction, led by former Chief Minister and Party General Secretary Eddapadi K. Palaniswamy, has directed party MLAs not to support the TVK government. In West Bengal, following the change of government, the state police has adopted a stringent stance regarding law and order and past cases of political violence. In this regard, ADG Law and Order issued a detailed directive yesterday to all police commissioners, police superintendents and railway police authorities, mandating a series of immediate actions. The directive orders a fresh review of all cases related to violence following the 2021 assembly elections, including those where final reports have already been submitted. In Maharashtra, six devotees were killed and around 15 were injured after a wall collapsed during a religious gathering in Jat Tehsil of district yesterday. More than 300 devotees had gathered at the site when strong winds accompanied by heavy rain lashed the area. Prime Minister Narendra Modi has expressed grief over the loss of lives. He has wished for the speedy recovery of the injured. The fragile ceasefire between the United States and Iran appears increasingly unstable after President Donald Trump rejected Tehran's latest peace proposal, describing the agreement as being on massive life support and dismissing Iran's counteroffer as garbage. The sharp exchange has deepened uncertainty over efforts to prevent a wider conflict in West Asia. On the other hand, Iran's Parliament Speaker, Mohammad Bagheer Ghalibaf, warned that the country's armed forces were prepared to deliver a lesson-giving response to any aggression, while Tehran defended its proposal as reasonable and generous. U.S. President Donald Trump is scheduled to arrive in Beijing today for a high-stake three-day visit to China. The much-anticipated meeting between Donald Trump and Chinese President Xi Jinping is expected to feature discussions on several aspects of bilateral ties, with Mr. Trump indicating that trade would be a key topic on the agenda. The visit will mark Trump's seventh face-to-face meeting with Xi and the first trip by a U.S. president to China since 2017. The India Meteorological Department has issued red alert for heatwave conditions in Rajasthan. Border districts of state are currently reeling under severe heatwave conditions. Temperatures at several places are being recorded between 45 and 47 degrees Celsius. Barmer was the hottest place in the state yesterday, with a maximum temperature recorded at 48.3 degrees Celsius. In IPL cricket, Gujarat Titans defeated Sunrisers Hyderabad by 82 runs to take the top position in the points table with a compelling all-round show in Ahmedabad last night. Chasing the target of 169 runs, Sunrisers Hyderabad were bundled out for just 86 runs in 14.5 overs. In today's fixture, Royal Challengers Bengaluru will take on Kolkata Knight Riders in Raipur. The match will begin at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: இன்னும் சில நொடிகளில் ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள்.
2: மேன்மைப்படுவாய் மனமே, மனமது செம்மையானால் மந்திரங்கள் செவிக்க வேண்டாம் என்கிறார் அகத்தியர். மனம் செம்மையாக இருப்பின் தனியாக வழிபாடு என்கிற ஒன்றே இல்லாமல் நாம் இறைநிலையை அடையலாம் என எடுத்துக்கொள்ளலாம். மனம் செம்மையானால் எண்ணம் தூய்மையாகும், செயல்கள் தூய்மையானவையாக மாறும், வாழ்வு நிச்சயமாக சிறக்கும். இதையே மகாகவி பாரதியார் மேன்மைப்படுவாய் மனமே என மனதிடம் வேண்டுகிறார். மனதின் மேன்மையும் தூய்மையுமே வாழ்வின் மேன்மையை தீர்மானிக்கும் கருவி. ஆகவே மனதை மேன்மைப்படுத்தவே பாரதி வேண்டுகிறார். தமிழின் சங்க இலக்கியம் தொட்டு இன்றைய நவீன எழுத்து வரை மனதின் இயல்புகளை பற்றிய விவாதம் மிக மையமானதாக இருந்து வந்துள்ளது. மேன்மைப்படுவாய் மனமே எனும் ஒரு சொற்றொடர் வெறும் எழுத்தாக அல்ல, மனித குலத்தின் மிகப்பெரிய உட்கட்டமைப்பான மனம் எனும் நிலையற்ற ஆனால் அசுர சக்தி கொண்ட பொருளுக்கு விடுக்கப்படும் ஒரு தெய்வீக அழைப்பு. இது ஆன்மீகத்தின் அனுபவக் குரல், சித்தர்களின் அமுத வாக்கு. இது நம் அன்றாட வாழ்வில் நாம் மறந்து போகும் உணர்வுகளின் மீதான ஒரு மெல்லிய ஆனால் உருக்கமான நினைவூட்டல்.

0: மனம் எனும் சொல்லுக்கு நாம் கொடுக்கும் பொருள் நம் கலாச்சாரத்திலும் நம் பார்வையிலும் வேறுபடுகிறது. மேல்நாட்டு உளவியலில் மைண்ட் என்பது மூளை செயல்பாடுகளின் தொகுப்பு. ஆனால் நமது பாரம்பரியத்திலேயோ மனம் என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடைப்பட்டதும் இருபுறமும் இணைக்கப்பட்டதுமான ஒரு பாலம். கண்கள் காண்பதை மனம் பொருள்படுத்துகிறது, காதுகள் கேட்பதை மனம் இசையாகவோ இறைச்சலாகவோ மாற்றுகிறது. மூளை ஒரு கணினி எனில் மனம் அதன் இயக்கு மென்பொருள். மென்பொருள் சிதைவுற்றால் கணினி எவ்வளவு நவீனமானதாயினும் பயனற்று போகிறது. அதேபோல உடல் எவ்வளவு வலிமையானதாயினும் மனம் சிதைவடைந்தால் அந்த உடலே பெரும் சுமையாகிறது. நாம் எதன் மீது விருப்பம் கொள்கிறோமோ அது இன்பம் தந்தாலும் அதை இலக்க நேரிடும் போது துன்பம் தருகிறது. இந்த பற்றுதல் ஒரு வலையாக வேலை செய்கிறது. செல்வத்தின் மீது பற்று, புகழின் மீது பற்று, உறவின் மீது பற்று, உடல் மீது பற்று, இவையெல்லாம் மனத்தை கட்டி அதை தாழ்வுற செய்கின்றன. நமக்கு பிடிக்காதவற்றை கண்டு நாம் கொதிப்பது மனதை மேலும் குரூரமாக்குகிறது. வெறுப்பு நமக்குள் நச்சாக சுற்றுகிறது. அவனை பழிவாங்க வேண்டும், அவள் வெற்றி கண்டதை என்னால் தாங்க முடியவில்லை, இவையெல்லாம் மனதின் காயங்களை ஆழமாக்கும். பகைவர் நமக்கு வெளியே இருப்பதாக நினைக்கிறோம், உண்மையில் பகைவர் நமக்குள்ளேயே இருக்கும் இந்த வெறுப்புணர்ச்சிதான். உண்மையில்லாததை உண்மையென நினைப்பதே மயக்கம். நாம் நிலையற்ற பொருள்களை நிலையானவை என்று நம்பும் மயக்கம் நமக்கு நாமே கதைகளை சொல்லிக் கொள்ளும் மயக்கம். நான் எனும் உணர்வு இருப்பதனால்தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இதே நான் தன்னை மிகப்படுத்திக் கொள்ளும் போது அது அகங்காரமாகிறது. எனக்கு தெரியும், நான் தான் பெரியவன், என்னை யாரும் மிஞ்ச முடியாது. இவை அகங்காரத்தின் குரல்கள். இந்த செருக்கு நம்மை சிறியவனாக்குகிறது. அச்சம் என்பது உயிரின் மிக அடிப்படையான உணர்வு. ஆனால் அது கட்டுக்கடங்காமல் போகும்போது மனதை முடக்கிவிடுகிறது. விருப்பு, வெறுப்பு, மயக்கம், அகங்காரம், அச்சம், துரோகம், பொய்மை ஆகியன மனதின் மேன்மைக்கு பெரும் தடைகள். இவற்றை வெல்வதே மேன்மைப்படுதலின் முதல் படிக்கட்டு. மனம் மேன்மைப்பட பல்வேறு வழிகள் உள்ளன. இசை நுகர்வு, இலக்கிய வாசிப்பு, தியானம், யோகம், வழிபாடு, கலைகள் என பற்பல நல்ல வழிகளை மனதை மேம்படுத்த நம்மிடம் உண்டு. நவீன வாழ்வு அதற்கு நேரெதிர் திசையில் நம்மை செலுத்தி கொண்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் நமது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நொடியில் மனம் ஒரு செய்தியிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இவை நம் கவனத்தை 15 வினாடிகளுக்கு கட்டி போடுகின்றன. நீண்ட நேரம் ஒன்றில் கவனம் செலுத்தும் திறனை இவை அழித்துவிட்டன. இதனால் மனதின் ஓர்மை நிலை குலைந்து மேன்மைப்படுவது அரிதாகிறது. மனம் மேன்மையானால் நம் வாழ்வும், நம்மை சுற்றியுள்ளவர் வாழ்வும், சமூகத்தின் வாழ்வும் மேன்மையுறும். வள்ளுவர் ஒரு மாபெரும் உளவியலாளர். அவர் மனதின் ஆழத்தை அறிந்தவர். மன தூய்மையை பல குரல்களில் சுட்டுகிறார். மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. மனதின் குற்றமில்லாதவனாக இருப்பதே அறம், மற்ற அனைத்தும் ஆரவாரம் என்கிறார். இதில் மாசு என்பது பொய், பொறாமை, வஞ்சனை, காமம், குரோதம், பொதுவாக இவற்றையே குறிக்கிறது. மனது மேம்பட இவற்றையெல்லாம் கலைந்து இன்னும் இன்னுமாய் மனிதர்களாக மேம்படுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் ரா. பூபாலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி, கோயம்புத்தூர். அடுத்த

நேரம் காலை 6:15 பதினைந்து நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கு பக்தி மாலை.

நேரம் காலை 6:21. இது ஆகாஷிவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை. பக்தி மாலை தரும் அடுத்த கானம் பி. சுஷீலா அவர்கள் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

நேரம் காலை 6:27:35. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பக்தி மாலை.

நேரம் காலை 6:31. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒளி

0: நேரம் காலை 6:35. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இன்று 13 புதன்கிழமை முருங்கை மதிப்பு கூட்டல் பற்றிய இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. இலவச நேரடி வகுப்பிற்கு முன்பதிவு கட்டாயம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 13 குமணம் தொழு எனும் இடத்தில் கால்நடைகளுக்கான நவீன தீவன மேலாண்மை குறித்த பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வமுடைய அனைத்து விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வேளாண் துறையின் கீழ் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று நில உடைமை பதிவு செய்யாத விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். தற்போது கௌரவ நிதி தொகை பெறும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை கிடைக்கப்பெறாது. பதிவு செய்யாத 9,240 விவசாயிகள் உடனடியாக அருகிலுள்ள பொது சேவை மையங்களிலும் ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள். நில உடைமை பதிவுகளை விவசாயிகள் விடுதலின்றி பதிவு செய்து மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களில் பயன்பெறலாம். இவ்வாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ. பிரியதர்ஷினி அவர்கள்.

0: பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி அதிகரிப்பது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. வேளாண்மையிலையும் வந்து பயிர்களுடைய மகசூலை அதிகரிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பயிர்களின் மகசூலை பாதிப்பதில் நிறைய காரணிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அவற்றில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். மண்ணில் வந்து போதுமான தனிமங்களின் அளவு இல்லாத போது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படுது. தாவரத்தின் வளர்ச்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 வகையான தனிமங்கள் வந்து முக்கியமாக இருக்குது. அவை என்னென்னு பார்த்தோன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இதெல்லாமே வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையதாக இருக்குது. இதை எப்படி வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தியிருக்காங்க. அவற்றில் இந்த தலைச்சத்து ஆன நைட்ரஜன், மணிச்சத்தான பாஸ்பரஸ், சாம்பல் சத்தான பொட்டாசியம், இவை எல்லாமே வந்து முதன்மை நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து இந்த சுண்ணாம்பு சத்தான இந்த கால்சியம், மெக்னீசியம், இந்த கந்தக சத்தான சல்ஃபர், இவற்றை எல்லாமே இரண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க. அடுத்து நுண்ணூட்டச்சத்துக்கள்னு ஒரு 8 இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா இரும்பு, மேங்கனீசு, போரான், துத்தநாகம், தாமிரம், மாலிப்டினம், குளோரின், நிக்கல், இப்படின்ட்டு ஒரு 17 வகையான ஒரு தனிமங்கள் வந்து வளர்ச்சிக்கு வந்து மிகவும் அத்தியாவசியமாக இருக்குது. இதை தவிர சோடியம், கோபால்ட், சிலிக்கான், வெனிடியம், செலினியம் இப்படின்ற தனிமங்களும் வந்து முக்கிய பங்கு தான் வகிச்சிட்ருக்கு. இப்போது இந்த பயிர்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடுக்கான மண்ணியல் காரணிகளை பற்றி பார்க்கலாம். நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து, தலைச்சத்துக்கான குறைபாடுக்கு மண்ணியல் காரணிகள் எப்படின்னா கனமான மழை நிறைந்த அந்த மண் வகை, குறைவான அங்க பொருட்கள், இந்த மாதிரி இருக்கிற மண்ணெலாம் இருந்துச்சுன்னா நைட்ரஜனுடைய குறைபாடு வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து, அதற்கு வந்து இந்த அமிலத்தன்மை மற்றும் சுண்ணாம்பு நிறைந்த அந்த மண்ணில் வந்து பாஸ்பரஸுடைய குறைபாடு இருக்கும். அடுத்து சாம்பல் சத்தான பொட்டாசியத்துக்கு வந்து இந்த மாதிரி மண்ணரிப்பு இல்லை தீவிர பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நிலம் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம்பல் சத்தோட குறைபாடு இருக்கும். அடுத்து கால்சியம், மெக்னீசியம் இந்த மாதிரி இருக்கிற இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கான இந்த ஊட்டச்சத்துக்கள் இந்த மாதிரி மண்ணில் குறைவாக இருக்கும்னா அமிலம் மற்றும் காரத்தன்மை வாய்ந்த மண்ணில் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அடுத்து கந்தகச்சத்து, சல்ஃபர்னு சொல்லுவாங்க, அது வந்து குறைவான அங்கக பொருட்கள் உள்ள மண், அப்புறம் கந்தகச்சத்தையே பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் வந்து கந்தகச்சத்து குறைபாடு இருக்கும். அடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள் எப்படி, அதற்கான குறைபாடு உள்ள மண் எப்படின்னு பார்க்கலாம். இரும்புக்கு எப்படி அப்படின்னா ரொம்ப சுண்ணாம்பு நிறைந்த மண்ணாக இருந்துச்சுன்னா அதில் வந்து இரும்பு சத்து குறைபாடு வந்து இருக்கும். இதே துத்தநாகம், மேங்கனீசு, மாலிப்டினம் இந்த வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இந்த அமிலத்தன்மை அப்புறம் இந்த சுண்ணாம்பு சத்து நிறைந்த மண் அதிலெல்லாம் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் மணற்பாங்கான நிலத்தில் வந்து இந்த போரானோட குறைபாடு வந்து அதிகமாக காணப்படும். ஸோ இப்படி ஒரு ஊட்டச்சத்துனா அப்படியான மண்களில் குறைபாடு இருக்கிறதெல்லாம் வகைப்படுத்தியாச்சு. இப்போது அடுத்து என்னென்ன ஊட்டச்சத்து, அந்த ஊட்டச்சத்து தாவரத்தோட உடலில் என்னென்ன வினைகளில் பங்காற்றுகிறது, அது இல்லைன்னா என்னென்ன அறிகுறிகள், அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பொதுவான குறிப்புகளை நான் சொல்கிறேன். 17 வகையான தனிமங்களில் மொதல் இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இதெல்லாமே பார்த்தோம். இந்த மூணுமே வந்து கனிமப் பொருட்கள் கிடையாது, ஆனால் கரிமப் பொருட்களில் இருக்கிறனால இந்த பட்டியலில் வந்து சேர்த்துருக்காங்க. இது வந்து தாவர உடலில் இருக்கிற கார்போஹைட்ரேட், சர்க்கரை, இந்த புரதம், கொழுப்பு இவற்றெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. தாவரத்தோட வளர்ச்சிதை மாற்றங்கள்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது இல்லை அப்படின்னா அதோட அறிகுறிகள் பெரிதாக வந்து தாவரத்தில் வர்றது கிடையாது. வாயு மற்றும் நீர் பரிமாற்றத்தின் மூலமாக, இப்போது நீர்னா நீர்லேருந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் கிடச்சிரும், வாயுலேருந்து ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ கிடச்சிரும். ஸோ நீர் மற்றும் வாயு பரிமாற்றம் சமமாக கிடைக்கிறனால தாவரங்களில் இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன்னால் வரக்கூடிய அறிகுறிகளோ குறைபாடோ எதுவும் கிடையாது. இப்போது அடுத்து பார்க்கக்கூடிய அந்த பேரூட்டச்சத்துக்கள், நுணூட்டச்சத்துக்கள், அது குறைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து குறையுது. அது என்னென்ன எப்படி குறையிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் அப்படின்றத தலை சத்துன்னு சொல்லுவாங்க. இப்போது அது எங்கே தாவரத்தின் உடலில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா புரதங்களில், நியூக்ளிக் அமிலங்களில், பச்சையம் இப்படி உள்ளிட்ட மூலக்கூறுகள்லாம் காணப்படுது. பச்சையம்ங்கிறது என்ன அப்படின்னா இலைகளில் ஒரு காணப்படக்கூடிய பச்சையம் மூலக்கூறுனால தான் அந்த இலையானது ஒரு பசுமையாக இருக்குது. அந்த பச்சையத்தினால தான் ஒளிச்சேர்க்கை நடக்குது, உணவு உற்பத்தி ஆகுறது, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தலைச்சத்து தான் அந்த பச்சையத்தோட மூலக்கூறில் முக்கியமாக இருக்கிறனால இந்த தலைச்சத்து குறையிறனால வரக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சைய சோகைன்னு சொல்லுவாங்க. பச்சைய சோகை அப்படின்னா என்னென்னா இலை வந்து மஞ்சளாக இருக்கிறது. எப்படி இலை மஞ்சள் ஆகுதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பச்சையத்துக்கு முக்கியமானதே இந்த நைட்ரஜன் தான். அப்போ நைட்ரஜன் குறைஞ்சிச்சுன்னா பச்சையத்தினுடைய அளவும் குறைஞ்சு அந்த பசுமை குறைந்து நம்மளுக்கு என்னவா மாறிடும், இலை வந்து மஞ்சள் ஆயிரும்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து

0: தகவல்கள் வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
3: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
4: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
5: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
1: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
2: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
3: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நேரம் காலை 6 மணி.
1: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா?
7: நேரம் காலை 6:44, 40 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர், எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும், இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையுமின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேரை கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் தாவேக 108 இடங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரவுடன் தாவேக ஆட்சி அமைத்தது. இன்றைக்குள் சட்டப்பேரவையில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டிருந்தார். இதனையடுத்து இன்று நம்பிக்கை வாக்கு கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் பேரவையில் முன்மொழிவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு 120 உறுப்பினர்களின் ஆதரவு இருந்த நிலையில் திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி இன்றைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடையை எதிர்த்து திரு சீனிவாச சேதுபதி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். தற்போது தாவேக அரசுக்கு 119 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் திரு எஸ் பி வேலுமணி, திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட அஇஅதிமுகவின் ஒரு பிரிவினர் தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனா்.

0: முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சந்தித்திருப்பது அரசியல் நாகரிகத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தம்மை முதலமைச்சர் சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின்போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேச உள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு மலர் கண்காட்சியை 5 நாட்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி நாளை தொடங்க உள்ள நிலையில் பல்வேறு வண்ண ரோஜா மலர்களால் விதவிதமான வடிவங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழக்கண்காட்சி மற்றும் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21வது மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நாட்கள் நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு களித்த நிலையில் இந்த ஆண்டு 5 நாட்கள் விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் கடந்த 4 நாட்களாக சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. யானைகள் இடம்பெயர்ந்துள்ளதால் இன்று முதல் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் சர்வதேச சுற்றுலா தலமாகும். பல்வேறு சுற்றுலா தலங்கள் சுற்றுலா பயணிகளை கவரும் விதமாக அமைந்துள்ளது. வனத்துறையினரின் அனுமதி பெற்று செல்லக்கூடிய பேரிஜம் ஏரியில் கடந்த 4 நாட்களாக யானைகள் நடமாட்டம் இருந்ததால் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்திருந்தது. தற்பொழுது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து காட்டிற்குள் சென்றதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரி பகுதிக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பான வெப்பநிலையே தொடரும் என்றும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்து வரும் மழை காரணமாக கோவை மாவட்டம் வெள்ளியங்கிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெள்ளியங்கிரி மலையேற்றம் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி மலைக்கு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் தற்போது தொடர் மழை பெய்து வருவதால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கிரி மலை ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: உகாண்டா அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக் கொண்டார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. வங்கிகள் முறைப்படுத்தும் சட்டத்தின் கீழ் மும்பை சர்வோதயா கூட்டுறவு வங்கியின் உரிமத்தை ரிசர்வ் வங்கி ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் கொறடாவாக திரு சபரிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். கோடை விடுமுறை முகூர்த்த நாட்கள் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமை தோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 32 பள்ளிகளின் 415 வாகனங்களை வட்டார போக்குவரத்து அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர், திருத்தணி, பொன்னேரி ஆகிய வருவாய் கோட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் உத்தரவிட்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வடக்கலூர் பகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தின்

செயல்பாடுகள் குறித்து ஆட்சியர் திருமதி மிருணாளினி ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக் கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியின் வெற்றிக்கு வழிவகுத்தனர். இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பெங்களூரு அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்டர் காஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. வஉசி துறைமுக ஆணைய கோப்பைக்கான மாநில சீனியர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் தூத்துக்குடி, சென்னை, தஞ்சாவூர், அரியலூர் மாவட்ட அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நேரம் காலை 6:55 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ் தொடர்ந்து கேட்கறீங்க. இயற்கை இன்பம் சூழல் சிந்தனையாக எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: எறும்பின் வாழ்விற்கும் நம் வாழ்விற்கும் தொடர்பு உண்டு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இத சூழலியல்ல மியூச்சுவலிசம், புரோட்டோ கோஆபரேஷன், கமன்சலிசம், அதாவது பரஸ்பர இணைவு, நெறிமுறை ஒத்துழைப்பு, கூட்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சூழலியல்ல ஒண்ணுக்கொன்னு தொடர்பற்ற உயிர்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில ஒரு உயிர் இன்னொரு உயிரை சார்ந்துதான் வாழுது. அதுல சில வேறுபாடுகளோட சார்ந்து வாழுதுன்னு சொல்லலாம். நம்ம சூழலியல் உணவு சங்கிலி மற்றும் உணவு வலைகளால ஆனது. சூழலியல்ல நேரடியாகவும் மறைமுகமாகவும் சார்ந்திருக்கின்றன அனைத்து உயிர்களும். இதுல பரஸ்பர இணைவு அதாவது மியூச்சுவலிசம் அப்படிங்கிறதுக்கு பவளங்களையும் ஆல்காக்களையும் எடுத்துக்காட்டா சொல்லலாம். பவளங்கள் ஒரு கடல் விலங்கு, ஜூஜாந்தலே ஆல்கே நுண்ணுயிர் வகையை சேர்ந்தது. இந்த ரெண்டும் உயிர் வாழ்றதுக்கே ஒன்ன ஒண்ணு சார்ந்து வாழ்றது. பவளங்கள் கடற்பரப்போட தாவரம் மாதிரி ஒட்டி வாழ்ற ஒரு கடல் விலங்கு. பவளங்களின் மேலுள்ள சிறு துளைகளில் இந்த ஆல்காக்கள் ஒட்டிக்கொள்ளும். இந்த ஆல்காக்கள் சூரிய ஒளி மூலமா ஒளி சேர்க்கை செஞ்சு ஆற்றலை தயாரிக்குது. அந்த ஆற்றலை தனக்கு தேவையானதா நுகர்ந்து கொள்கிறது பவளங்கள். பதிலுக்கு பவளங்கள் ஆல்காக்களுக்கு தன்னை வாழ்விடமாகவும் பாதுகாப்பையும் கொடுக்குது. இந்த மாதிரி அவை சார்ந்து வாழ்கின்றன. பவளங்கள் இன்றி அந்த ஆல்காக்களால வாழ முடியாது. அவை வேறு உயிருக்கு உணவாயிரும். ஆல்காக்கள் இன்றி பவளங்களால ஆற்றலை பெற முடியாது, இறந்துவிடும். இவ்வாறு தான் வாழ்வதற்கே இரு உயிரினங்கள் சார்ந்து வாழ்வதை பரஸ்பர இணைவு மியூச்சுவலிசம் அப்படின்னு சொல்றோம். நெறிமுறை ஒத்துழைப்பு புரோட்டோ கோஆபரேஷன் அப்படிங்கிறது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும். ஆனா ஒன்னின்றி இன்னொன்றால வாழவே முடியாது அப்படிங்கிற நிலை இருக்காது. உதாரணத்துக்கு கொக்கையும் கால்நடைகளையும் சொல்லலாம். கால்நடைகளோட உடல் மேல தொந்தரவு செய்யற பூச்சிகளை கொக்கு பிடிச்சு உண்ணும். கால்நடை கொக்குக்கு உணவு பெற உதவுது. கொக்கு கால்நடைகளை பூச்சிகளிடத்திலிருந்து பாதுகாக்குது. ஆனா ஒண்ணு இல்லாம இன்னொன்று இதுல உடனடியா இறந்துரும் அப்படிங்கிற நிலையில இல்ல. இதுவே புரோட்டோகோ ஆபரேஷன் சொல்லுவோம். நீங்க மைனாக்கள் நம்ம கிராமப்புறங்கள்ல மாடு மேல உட்காந்து மாட்டுடைய வாளால துரத்த முடியாத இடங்கள்ல ஏதாவது பூச்சி உட்கார்ந்தது அப்படின்னா அதை பிடிச்சி உன்றத நீங்க பாக்கலாம். மாடு அந்த பறவையை விரட்டாது. இதுதான் புரோட்டோகோ ஆபரேஷன். கமன்சலிசம் அப்படின்னு சொல்லுவோம், கூட்டு வாழ்வு அப்படிங்கிறது ரெண்டு உயிரினங்கள்ல பெரியது சிறியது அப்படின்னு ரெண்டு இருக்கும். இதுல சிறியது அந்த பெரிய உயிரினத்தை சார்ந்து வாழும். ஆனா பெரியது அதனால பாதிக்கப்படாது. உதாரணத்துக்கு எபிபைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சிறிய வகை தாவரம், மரங்களோட கிளைகள் மேல வேர்களை அந்த மரத்துடைய தண்டை பிடிச்சி இந்த எபிபைட்ஸ் எல்லாம் வளரும். மரத்துடைய தண்டுகள் மூலமா தேவையான

0: நீர், தாதுக்கள் இதையெல்லாம் அந்த எபிபைட்ஸ் அதுக்கு எடுத்துக்கும். இதனால அந்த மரம் பாதிக்கப்படுறது இல்லை. இந்த மாதிரியான கூட்டு வாழ்வு தான் கமன்சலிசம் அப்படின்னு சொல்றோம். சூழலியல்ல அனைத்து உயிர்களுமே ஒன்னை ஒன்னு சார்ந்து நேரடியான மறைமுகமான தொடர்பில் உள்ளவைதான். சூழலியலை அறிந்து கொள்வோம், நம் புவிதனை காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1229 கிலோஹெர்ட்ஸ். அறிவோம் 1000.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்ற நிலையிலும் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து வருகிறது. அம்மாநில முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களை புதுதில்லியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தனித்தனியாக சந்தித்து கேரள முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்க மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அனைத்து மாவட்ட காவல் ஆணையர்கள், கண்காணிப்பாளர்கள், ரயில்வே காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இம்மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான ஆட்சி அமைந்துள்ள நிலையில் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கடந்த 2021 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் வன்முறை தொடர்பான வழக்குகளில் இறுதி அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவை குறித்து மீண்டும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை அடைந்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மாநாட்டில் நேற்று உரையாற்றிய அவர் எரிசக்தி துறையில் நாடு அடைந்துள்ள பல்வேறு முன்னேற்றங்களை எடுத்துரைத்தார். தற்போதைய உலகளாவிய ஸ்திரமற்ற சூழலிலும் எரிசக்தி துறையில் இந்தியா தொடர்ந்து வலுவான நிலையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் மாற்று எரிபொருள் சார்ந்த எரிசக்தி திறன் 81 ஜிகாவாட் என்ற அளவிலிருந்து 288 ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளதாகவும் இது 280% வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் மின்சாரத்தின் தேவை மிக அதிக அளவை எட்டிய போதிலும் எவ்வித தடையும் இன்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தலைமையிலான இந்திய நாடாளுமன்ற உயர்நிலைக் குழுவினர் இன்று பூட்டான் செல்கின்றனர். மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்கள், அதிகாரிகள் உள்ளிட்ட 51 பேர் கொண்ட இந்த குழுவினர் இந்தியா பூட்டான் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இக்குழுவினர் தங்கள் பயணத்தின் போது பூட்டான் மன்னர் மற்றும் பிரதமரை சந்தித்து பேசவுள்ளதாக அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிஐ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 3 தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் ராஜஸ்தானில் வெளியானதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து அந்த தேர்வை ரத்து

செய்து தேசிய தேர்வு முகமை நேற்று அறிவித்தது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்ட நிலையில் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் இதில் தொடர்புடைய முக்கிய நபரான ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என்பவரை ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் கைது செய்துள்ளனர். இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மணீஷை காவலில் எடுத்து விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மக்கள் மாளிகையில் காலை 9:45 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. அமைச்சர்களாக பிஜேபியைச் சேர்ந்த திரு நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு மல்லாடி கிருஷ்ணாராவும் பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 15 பேர் காயமடைந்தனர். அந்த பகுதியில் மத வழிபாட்டிற்காக 300-க்கும் மேற்பட்டோர் திரண்டிருந்த நேரத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்று அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற திரு யொவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியேற்றுக் கொண்டார். தலைநகர் கம்பாலாவில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் திரு யொவேரி முசேவேனி 70% அதிகமான வாக்குகளை பெற்று சாதனை படைத்தார். அவர் வரும் 2031 வரை அதிபர் பதவியை வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆப்பிரிக்க நாடு ஒன்றில் அதிக காலம் அதிபர் பதவியை வகித்தவர் என்ற பெருமையை திரு யொவேரி முசேவேனி பெற்றுள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 பயணமாக இன்று சீனா செல்கிறார். தலைநகர் பெய்ஜிங் செல்லும் அவர் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக பேச்சுகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 2017 பின்னர் அமெரிக்க அதிபர் ஒருவர் சீனா செல்வது இதுவே முதல் முறையாகும். திருப்பூர் ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் தலைமையிலான குழுவினர் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். இந்த குழுவினரின் சந்திப்பில் தாம் கலந்து கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சருடனான சந்திப்பின் போது பருத்தி இறக்குமதி மீதான சுங்கவரி மற்றும் அதன் தாக்கம், ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடை துறையில் ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து அந்த குழுவினர் விவாதித்ததாகவும் அதில் அவர் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் தற்காலிக மதிப்பீடு மற்றும் 4வது காலாண்டிற்கான ஜிடிபி மதிப்பீடுகளை வெளியிடும் தேதியை ஜூன் 7 தேதிக்கு மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. ஏற்கனவே மே மாதம் கடைசி வேலை நாளில் இந்த மதிப்பீடுகள் வெளியிடப்பட்டு வந்த நிலையில் தேசிய புள்ளி விவரங்கள் துறை ஆலோசனைக் குழுவுடன் கலந்தாய்வு மேற்கொண்டு தற்போது இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக புள்ளியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜிடிபி குறித்த தரவுகளின் உச்சவரம்பு, நம்பகத்தன்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடுமையான வெப்ப அலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளிலும் 45 முதல் 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பார்மர் மாவட்டத்தில் மிக அதிகபட்சமாக 48.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானதாக கூறப்பட்டுள்ளது.
இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை

0: மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது. டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி கேட்டுக்கொண்டதன் பேரில் முதலில் விளையாடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்தது. 169 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணி 14.5 ஓவரில் 86 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. குஜராத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சாய் சுதர்ஷன் 61 ரன்னும் வாஷிங்டன் சுந்தர் 50 ரன்னும் எடுத்து அந்த அணியை வெற்றிக்கு வழிவகுத்தனர். ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் இன்றகாஷி அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற போட்டி டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை. உஸ்பெகிஸ்தானில் நடைபெறும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். 75 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் கொரியாவின் ஷூக்மின் லீயை 5-0 என்ற புள்ளி கணக்கில் வென்றார். மகளிர் பிரிவில் 8 பேர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் இழுபறி தொடர்கிறது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மகாராஷ்டிர மாநிலம் ஜாட் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ்க. கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள்.
2: வெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அப்படிங்கறத வெயில் படுற இடங்கள்ல நம்ம போட்டுக்கணும். அதுவும் இல்லாம இப்ப நம்ம கோடை காலத்துல இருக்கிறதுனால எந்த மாதிரியான துணிகள் போடணும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் லூஸாவும் கொஞ்சம் லைட் கலராகவும் உள்ள துணிகளை உபயோகிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, புற ஊதா கதிர்கள், இது நம்ம அடர் நிறமா உள்ள துணிகளை போடும் போது அது வந்து அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை ஈஸியா உறிஞ்சக்கூடிய தன்மை உண்டு. அதே இது வந்து கலர் கொஞ்சம் கம்மியா உள்ள துணிகளை யூஸ் பண்ணும் போது அது வந்து அந்த இழுக்கக்கூடிய தன்மை கம்மி, அதனால உள்ள பாதிப்புகளும் நமக்கு கம்மியா இருக்கும். எல்லாருமே வந்து வேலைக்கு போறதுனால பைக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, இந்த வெயிலோட தாக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ற ஸ்கார்ஃப் உடம்புல போடுற ஷால் எடுத்து போடக்கூடாது. கொஞ்சமாவது வந்து திக்கான துணியா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நூல்களுக்கும் நடுவுல கேப் இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலியமா வந்து சூரிய கதிர்கள் உள்ள போகும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்காது. அதே இது கொஞ்சம் திக்கான துணியா யூஸ் பண்ணுவோம். முக்கியமா காட்டன் துணியா யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வேர்வையும் போகும்போது நம்ம வெயில் அங்க ஒண்ணு கிடையாது, குளிரா இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். பட் இங்க அந்த புற ஊதா கதிர்களோட தாக்கத்தோட ஊட்டி கொடைக்கானல் அங்கதான் அதோட தாக்கம் அதிகம். சோ நீங்க யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் வந்து இங்க எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி அங்க போகும்போதும் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். சில பேர் தான் அங்க போனா வந்து பண்ண மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த ஊட்டி கொடைக்கானல் போறாங்களோ அங்க இருக்கும் போது அவங்க ஸ்கின் நல்லா தான் இருக்கும். பட் கீழே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட கலர் கொஞ்சம் மாற்றம் இருக்கும், தோல் கொஞ்சம் உரியும் ட்ரை ஆகும், எல்லாமே இருக்கும். இது எதனால அப்படின்னா அந்த கதிர்களோட தாக்கம் கம்பேர் பண்ணும் போது குளிர் பிரதேசங்கள்ல அதிகம். அதனாலதான் அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தோல் வறட்சி இதெல்லாம் ஏற்படுது. அதனாலதான் சூரிய ஒளியினால நம்ம தோல்ல வந்து நிறமாற்றம் எப்படி வருது, அதுல இருந்து எப்படி பாதுகாக்கணும் இதெல்லாம் பார்த்தோம். இன்னும் முக்கியமான விஷயம், நம்ம வெயில் அதிகமா போகும் போது வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால இந்த கடல்ல போய் குளிச்சுட்டு வரும் போது நம்ம தோல்ல வந்து அலர்ஜி வரலாம், அதாவது தோல் எரிச்சல் வரலாம், அரிப்பு சிவப்பா மாறுறது இதெல்லாம் வரலாம். சோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க டெர்மட்டாலஜி மெடிக்கல் ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா அவங்க அந்த அரிப்புக்கு அலர்ஜிக்கு தகுந்தாப்புல மாத்திரைகள் களிம்புகள் எல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு அந்த இதுலயே சரியாயிடும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க வந்து சன்ஸ்கிரீனும் போடுற மாதிரி இருக்கும். இப்ப இவ்வளவு நேரம் வந்து சூரிய ஒளியினால நம்ம அதுல வெளியில போறதுனால என்னென்ன நிறமாற்றங்கள் ஏற்படுதுன்னு பார்த்தோம். இது உடம்பு முழுவதும் வரக்கூடிய வந்து ஒரு நிறமாற்றம். ஆனா வந்து சில

0: கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல மட்டும் கருப்பா வந்து ஸ்கின் மாறக்கூடிய தன்மை உண்டு. மங்குன்னு சொல்லுவோம். இந்த மங்கு நிறைய பேர்த்துக்கு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணங்கள்லையும் கருப்பா இருக்கிறத பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான் மங்குன்னு சொல்லுவோம். இந்த மங்கு வந்து நிறைய காரணங்களால வரும். அதுல முக்கியமான காரணம் வெயில் படுறதுனால. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட பார்த்தாங்கன்னா காலையில ஒரு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணா இன்னும் அவங்களோட அந்த கருப்பு அதிகமாகாம இருக்கும். அது போக வந்து இரவு நேரங்கள்ல அந்த கருப்பு மறையறதுக்கான கிரீமும் கொடுப்பாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் வந்து
1: இதுவரை கோடை கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 நலமாய் வாழ்க நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஒரு அரசனும் அமைச்சரும் ஒரு நாள் ரொம்ப சாவகாசமா பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரசன் அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஏங்க அமைச்சரே, ஆசை இல்லாத ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன் முடியாது, துறவி அப்படிங்கிறவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்க தானே அப்படின்னாராம் அமைச்சர். அவங்கெல்லாம் உண்மையிலேயே ஆசையை விட்டவங்க தானா அப்படின்னு கேட்டாராம் ராஜா. அப்படி தான் இருக்கணும் அப்படின்னாராம் அமைச்சர். அப்படின்னா ஆசையே இல்லாத ஒரு உண்மையான துறவியை நான் பார்க்கணுமேன்னார். அது என்ன பிரமாதம், அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு உடனே புறப்பட்டு போனார். அங்கங்கே தேடினார். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது உண்மை துறவியை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம்னு. இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லியாச்சே, உண்மை துறவியை காட்டுறேன்னு. இப்போ என்ன பண்ணுறது, ராஜா கிட்ட சொன்னபடி நடக்கலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அமைச்சர் ஒரு யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு வழி தெரிஞ்சுது, அதுதான் சரின்னு முடிவு பண்ணார். அதாவது அந்த ஊரில் அவருக்கு தெரிஞ்ச நாடக நடிகர் ஒருத்தர் இருக்கிறார், நல்லா நடிப்பார். அவரை போய் பார்த்தார். இதை பாருப்பா, எனக்காக நீ ஒரு காரியம் செய்யணும்னார். என்னன்னு கேட்டார் அவர். நீ ஒரு துறவி மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு நடிக்கணும். ராஜா வந்து உன்னை பார்த்துட்டு போகிற வரைக்கும் நடி, அது போதும். அதுக்காக உனக்கு 10,000 ரூபா தரேன் அப்படின்னார். அவர் எந்த காலத்தில் இவ்வளவு பணத்தை மொத்தமாக பார்த்துருக்கார். அதனால் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டார். அமைச்சர் வந்து அரண்மனைக்கு திரும்பி வந்தார். என்ன அமைச்சரே, இன்னுமா ஒரு உண்மையான துறவி கிடைக்கலன்னார். உண்மையான துறவி ஒருத்தரை இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பேசிவிட்டு வர்றேன். அவர் நம்ம ஊருக்கு வெளியில் குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னார் இவர். அப்படின்னா உடனே புறப்படுங்க அப்படின்னார் ராஜா. பரிவாரங்களோடு புறப்பட்டார். அங்கே அந்த மரத்தடியில் அந்த ஆள் வேஷம் போட்டுக்கிட்டு துறவி மாதிரி உட்காந்துருக்கிறான். ராஜா நேராக போனார். அந்த துறவி காலில் பொத்துன்னு விழுந்து வணங்கினார். உடனே ராணி அவர் காலில் விழுந்தாங்க. அடுத்தபடியாக அமைச்சர் விழுந்தார். அவருக்கு தெரியும் இது நம்ம ஆள் தான்னு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நேரம். அப்புறம் பரிவாரங்கள்லாம் துறவி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்க. ராஜா அப்புறமா தங்கத்தட்டில் பொண்ணையும் பொருளையும் வச்சு அந்த துறவிக்கிட்ட ரொம்ப பணிவாக நீட்டுறார். தாங்கள் தயவு பண்ணி இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். அந்த துறவி பற்றில்லாமல் அதை பார்த்தார். எல்லாத்தையும் திறந்துட்ட எனக்கு இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி அதை மறுத்துட்டாராம். ஆஹா, உண்மையான துறவியை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஆனந்தம் அரசருக்கு. ரொம்ப நிம்மதியாக திருப்தியாக திரும்பி வந்தார் அரண்மனைக்கு. அதுக்கப்புறம் அமைச்சர் யாருக்கும் தெரியாமல் அந்த துறவிகிட்ட ஓடினார்.

நான் உண்மையான துறவியே ஆக போகிறேன், அப்படி முடிவும் பண்ணிட்டேன் அப்படின்னார் அந்த நடிகர். வேஷம் கூட எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டு பண்ணுது பார்த்தீங்களா. நம்மால் ஒருத்தன் ரொம்ப வசதியாக தான் இருந்தான், ஒரு நாள் அவன் சொத்து பூரா திருட்டு போட்டுது. அதுக்கப்புறம் இவன் துறவி மாதிரி ஆயிட்டான், ஊர் ஊராக சுற்றினான், ஒரு குருநாதரை தேடி கண்டுபிடிச்சான், அவர்கிட்ட சீடனாக சேர்ந்துக்கிட்டான். அவனை பார்த்து ஒருத்தர் கேட்டார், நீ உண்மையான சீடன் தானான்னு. இல்லைங்க, சீடன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னான். அது குரு துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்டார் அவர். இல்லைங்க, நான் பண்ணது குரு துரோகம் இல்லை, என் குரு பண்ணது தான் துரோகம். என்னுடைய பணத்தை கொள்ளையடித்தது இவர் தான், அதை எங்கே வச்சுருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவர்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்துருக்கிறேன் அப்படின்னா.

நேரம் காலை 7:35. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 569 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாத

செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போகலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.

0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக்ல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு தமிழக சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருகிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தாவேகா உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி வாக்கெடுப்பில் கலந்து கொள்வதற்கு உயர்நீதிமன்றம் தடையை எதிர்த்து அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் இந்தியா விரைவான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் இதுவரை 15 பேரை கைது செய்துள்ளனர். கோடை விடுமுறை, முகூர்த்த நாட்கள், வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் 1700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அறிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புதன்கிழமைதோறும் நடைபெறும் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் இன்று முதல் வழக்கம்போல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நம்பெருமாள் நெல் அளவை கண்டறியும் வைபவம் நேற்று விமரிசையாக நடைபெற்றது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கைக்கு அருகே நீடித்து வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யுவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணியை குஜராத் அணி 82 ரன் வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 8:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் ஜே ஜே திரைப்படத்திலிருந்து

0: should guide India's diplomacy, notes an editorial in the Indian Express, adding, in foreign policy, there is no substitute for nurturing trusted partnerships, even while seeking new opportunities. Iran's Araghchi, Russia's Lavrov, to be in Delhi for BRICS huddle, reports the Indian Express. The Economic Times, noting the war impact on growth and current accounts, cites PMO stitching a plan to boost foreign fund flow with steps to ease FEMA rules. A headline in the Tribune writes early monsoon likely, Andaman Sea may witness onset by May 16. And finally, a trailblazing first in 145 years at the prestigious institution St. Stephen's College, ready for its first ever woman principal, writes the Pioneer. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Political activities in Tamil Nadu turned hectic ahead of C. Joseph Vijay-led TVK government's floor test today. All India NR Congress leader N. Rangasamy to take oath as Chief Minister of Puducherry today. Uttar Pradesh, Madhya Pradesh and Delhi governments implement measures for fuel consumption following Prime Minister Narendra Modi's austerity appeal. Centre increases import duty on gold and other precious metals. IMD predicts early arrival of monsoon this year. And in IPL cricket, Gujarat Titans beat Sunrisers Hyderabad by 82 runs in Ahmedabad. And with that, we end the morning news. Have a nice day.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இப்பொழுது 8:30.
3: ஆகாஷ்வாணி தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
4: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
5: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரவியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
4: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
6: Coconut Development Board presents Tender Coconut Water.
7: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
6: Enjoy nature's health drink. Tender Coconut Water from Coconut Development Board.
2: இன்றைய நிகழ்ச்சியில் தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி. சுதாலட்சுமி அவர்கள்.
8: தென்னை ஒரு பல்லாண்டு பயிர், அது போக அது ஒரு சல்லி வேர் பயிர். அதனால ஒரு குறிப்பிட்ட மண்மண்டலத்தில் இருந்துதான் வாழ்நாள் முழுக்க அதற்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் தேவையோ அதை கிரகித்த வண்ணம் இருக்கின்றது. அதனால அந்த மண் மண்டலத்திற்கு நாம் போதிய அளவு ஊட்டச்சத்துக்களை உரங்கள் வாயிலாகவோ அல்லது இயற்கை எருக்கள் வாயிலாகவோ மீள்நீட்சி செய்வது, ரெப்ளனிஷ் செய்வது மிகவும் அவசியம். மண்ணிலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தாலும் எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலையில் இருக்கின்றதோ அதுவே தென்னையின் விளைதிறனை தீர்மானிக்கும். அதனால்தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உழவர்களுக்கு சமச்சீர் உர மேலாண்மையை பின்பற்றுமாறு அறிவுறுத்திய வண்ணம் இருக்கின்றது.
9: அது என்ன மேடம் சமச்சீர் உர மேலாண்மை?
8: இயற்கை உரங்கள், மண் பரிசோதனை அடிப்படையிலான ரசாயன உரங்கள், உயிர் உரங்கள் உள்ளடக்கிய அந்த நெறிப்படுத்தப்பட்ட ஊட்டச்சத்து மேலாண்மை முறையை நாம் கையாண்டால் கண்டிப்பாக தென்னையில வந்து பல்வேறு உயிரியல் இடர்பாடுகளுக்கான எதிர்ப்பாற்றலை வழங்கி நல்ல விளைச்சலை பெற முடியும். பொதுவா தென்னமரத்துக்கு வந்து ஏறத்தாழ 16 ஊட்டச்சத்துக்கள் தேவை. அது பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என இரு வகைப்படும். பேரூட்டங்கள்ல முதல்ல வர்றது என்னன்னா தழைச்சத்து, நைட்ரஜன். தென்னையில வந்து புரதம் உருவாவதற்கு, பச்சையம் கிடைப்பதற்கு தழைச்சத்து தேவைப்படுது. நம்ம ஒரு தென்னமரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ 35 ல் இருந்து 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு

0: நம்ம ஒரு தென்னை மரத்தை எண்ணி பார்த்தாலும் அதுல ஏறத்தாழ் 35ல் இருந்து 40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அத வந்து ஒரு ஹெல்த்தியான தென்னை மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு ஓலைகள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்கு தழைச்சத்து தேவை. பொதுவா தென்னை மரத்துக்கு வந்து ஒரு வருடத்துக்கு 560 கிராம் தழைச்சத்து தேவைப்படுது. இதை வந்து நம்ம பல்வேறு உர ஆதாரங்கள் வழியா கொடுக்கலாம், அதாவது யூரியா வழியாகவோ அமோனியம் சல்பேட் வழியாகவோ இல்ல வேறு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது அந்த மாதிரி தென்னை மரத்துக்கு தேவைப்படும் தழைச்சத்தை கொடுத்து அதனுடைய தேவையை நாம் நிவர்த்தி செய்யலாம். இரண்டாவது முக்கியமான பேரூட்டம் என்னன்னா மணிச்சத்து. பொதுவா தென்னை மரத்துக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு வந்து இந்த மணிச்சத்து தேவைப்படுது. தேங்காயில புரதச்சத்தை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பாலை வந்து சீக்கிரமா வெடிக்கிறதுக்கும் வேர்கள் வந்து நல்ல வீரியத்தோடு வளர்ச்சி பெறவும் இந்த மணிச்சத்தானது தென்னை மரத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்றது. நம்ம சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுவோம் இல்ல டிஏபி போடுவோம், அது அடுத்த டைம் உரப்போடுற வரைக்குமே கரையாம கூட சில சமயங்களில் இருக்கும். குறைவான நகர்வு திறன், சில சென்டிமீட்டர் மட்டுமே ஒரு நாளைக்கு நகரக்கூடிய ஒரு சத்துனா அது மணிச்சத்து தான். அதனால மணிச்சத்து நம்ம போடையில அங்க எருக்கள் இயற்கை எருக்கள் எல்லாம் நம்ம சேர்த்தி போட்டோம்னா மண்ணில் அதனுடைய நகர்வு திறன் வந்து அதிகரிக்கும். மணிச்சத்து வந்து ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 320 கிராம் தேவைப்படுது. இதைய சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டையமோனியம் பாஸ்பேட்டாக கொடுக்கலாம். ஃபர்டிகேஷன் பண்ற விவசாயிகள் மோனோ அமோனியம் பாஸ்பேட் அல்லது பிற வாட்டர் சால்யூபிள் பாஸ்பரஸ் ஃபார்முலேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் அல்லது டிஏபிய ரெண்டு நாள் தண்ணியில உறவிச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஃபர்டிகேஷன் செட்டப்ல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி நீங்க ஊத்துறீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபியில் உள்ள முழுமையான மணிச்சத்தானது தண்ணியில வராது, அதனால வேஸ்டா தான் போகும். ஏன்னா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் டிஏபி ரெண்டுமே வந்து நீரில் முழுமையாக கரையும் தன்மை இல்லை. அதனால ஃபர்டிகேஷன் பண்ற அந்த உழவர் பெருமக்கள் எஸ்எஸ்பி ஆர் டிஏபிய தண்ணியில ரெண்டு நாள் ஊற வச்சு கரைச்சு யூஸ் பண்றதுக்கு பதிலா வாட்டர் சால்யூபிள் ஃபார்முலேஷன்ஸ் மோனோமோனியம் பாஸ்பேட் இருக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணி அதிக லாபத்தை பெறலாம். மூன்றாவது முக்கியமான ஒரு சத்து என்னன்னா சாம்பல் சத்து. 2000ஆம் வருஷத்திலிருந்தே பார்த்தோம்னா நம்ம பகுதியில வந்து ஏதோ ஒரு பூச்சியும் நோயும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்திட்டு வருது. முதல்ல நம்ம எரியோபிட்ஸ் இலந்தி அப்படின்னு சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூண்வண்டு, ப்ரியூகோஸ் ஸ்பைரலிங் ஒயிட் ஃபிளை, வேர்வாடல் நோய், இந்த மாதிரி வந்து தென்னையில ஏதோ ஒரு பூச்சியும் நோயும் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு வருது. சோ இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் நோய்களுக்கும் அதீத சீதோஷ்ண நிலைகளுக்கும் தென்னை மரத்துக்கு ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. கண்டிப்பா சாம்பல் சத்து போடல அப்படின்னு சொன்னா விளைதிறன் பாதிக்கப்படும். ஈவன் நம்ம அடுப்பு சாம்பலை கூட நம்ம போடலாம். சாம்பல் சத்து வந்து தென்னை மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு 1200 கிராம் தேவைப்படுது. இதை நம்ம வந்து எதிர மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் இல்ல சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் வழியா கொடுக்கலாம்.
1: தழை மணி சாம்பல் சத்து ஆச்சு, அடுத்தது மேடம்
0: கால்சியம். நம் தமிழ்நாட்டுல வந்து பெரும்பாலும் தென்னை மரத்துல வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வர்றது கிடையாது. ஏன்னா ஓடக்கல் பூமியில பெரும்பான்மையாக நம் மாநிலத்தில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருது. அமில நிலங்களில் தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகள் அங்க வந்து லைம் போடுவாங்க, சுண்ணாம்பு போடுவாங்க, அதாவது கால்சியம் கார்பனேட். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மையான அந்த மண் வகைகள் காரநிலையை சார்ந்தது. அதனால சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை வந்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம ஜிப்சம் வந்து போடலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா அதுல 2 இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் கால்சியம் இருக்குது, சல்பரும் இருக்குது. அதனால இந்த சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறையை ஜிப்சம் போட்டு நம்ம வந்து நிவர்த்தி செய்யலாம். ஜிப்சம் போட்டோம் அப்படின்னா பிஹெச்மே குறையும், மண்ணோட பொலமுழப்பு தன்மையுமே வந்து அதிகமாகும், நல்லா வந்து பருப்பு வந்து திக்காகும். சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தக்காளியில வெடிக்கிற மாதிரி இந்த ஓட்டுல வந்து விரிசல் வரும், அந்த தேங்காய் ஓட்டுல விரிசல் வரும், மட்டை வந்து அதே வந்து பிளந்து போன மாதிரி காணப்படும். இதெல்லாமே வந்து சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை அறிகுறிகள். இப்ப நம்ம வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடுறது முக்கியமா மணிச்சத்து மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படிங்கறதுனாலதான் நம்ம போடுறோம். இந்த சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயே வந்து கால்சியம் மற்றும் சல்பர் மறை சேர்க்கப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியா சூப்பர் பாஸ்பேட் போட்டுட்டு இருக்கிற விவசாயிகள் வந்து தனியா சுண்ணாம்பு சத்தோ இல்ல சல்பரோ போடணும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது. ஒரு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்து இப்ப கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொன்னா வந்து மெக்னீசியம் தான். ஏன்னா பச்சைய மூலக்கூறின் மத்தியில வந்து இந்த மெக்னீசியம் சத்து இருக்குது. பொது பரிந்துரையாகவே ஒரு வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு

0: இரண்டு ஸ்பிளிட்ல 6 மாசத்துக்கு ஒருக்க 1/2 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி வருது. அந்த மூன்றாவது மிக முக்கியமான இரண்டாம் நிலை பேரூட்டம் என்னன்னா கந்தகம், அதாவது சல்பர்.
1: இதன் குறைபாட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: இப்ப நிறைய விவசாயிகள் வந்து இந்த தண்டு பகுதி மேல மரத்து மேல வந்து அந்த ஓலைகள் எல்லாமே சரியுது அப்படின்னு சொல்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ஸ்கர்ட்டிங் அல்லது பக்லிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். சல்பர் டெபிஷியன்சியும் இந்த மாதிரி ஸ்கர்ட்டிங் ப்ராப்ளமுக்கு வித்திடும். பொதுவா மண்ல வந்து 10 ppm விட குறைவாக அந்த சல்பர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மண்ணில் பற்றாக்குறை ஏற்படும். சோ அந்த மாதிரி சல்பர் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வந்து கால்சியம் சல்பேட் போட்டு அதை வந்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஈவன் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்லயுமே வந்து சல்பர் இருக்குது. தொடர்ச்சியா சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த விவசாயிகள் வந்து தனியா சல்பர் போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது சல்பர் வந்து தஞ்சாவூர் மாடல் நோய் போன்ற பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலை அந்த தென்னை மரத்துக்கு வந்து கொடுக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி என்னன்னா நுண்ணூட்ட சத்துக்கள். பொதுவா அந்த நுண்ணூட்ட உரங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படிங்கறதுனால உழவர் பெருமக்கள் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. நுண்ணூட்ட சத்துக்கள் பற்றாக்குறையா இருக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தென்னை மரத்துல வந்து விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்படும். ஜிங்க் டெபிஷியன்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நம்ம மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 200 கிராம் ஜிங்க் சல்பேட் போட்டு அந்த துத்துணவு சத்து பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்யணும். கண்டிப்பா வந்து குறுமை உதிரும். அடுத்த ஒரு நுண்ணூட்டம் என்னன்னா தாமிரம், அதாவது காப்பர். எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குதோ அங்க எல்லாமே வந்து காப்பர் டெபிஷியன்சி வரும். காப்பர் டெபிஷியன்சி நம்ம மண்ணில் இருக்குது அப்படின்னா வருடத்துக்கு ஒரு மரத்துக்கு 100 கிராம் அளவு காப்பர் சல்பேட் போட்டு அதனுடைய பற்றாக்குறையை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சத்து என்னன்னா இரும்பு சத்து. இப்ப இரும்பு சத்து மண்ணில வந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா அந்த அறிகுறி வந்து தென்னை மரத்தில் பெரிதா நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனா தென்னந்தோப்புல வேற ஏதாச்சும் பயிர்கள், அதாவது கொக்கோ, ஈவன் களை செடிகள்ல கூட இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை அறிகுறி தென்படும். பொதுவா அந்த அயர்ன் டெபிஷியன்சி வந்து நம்ம இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்வீனல் குளோரோசிஸ் அப்படின்னா நரப்பகுதி பச்சையா இருக்கும், நரம் விடை பகுதி வந்து வெளிரி போய் காணப்படும். இது டிபிக்கல் அயர்ன் டெபிஷியன்சியோட சிம்டம். சோ இந்த மாதிரி தருணங்களில் நம்ம வந்து ஃபெரசல்பேட்ட ஒரு மரத்துக்கு 200 கிராம் நம்ம போட்டு அந்த இரும்பு சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யலாம். பட் அது பிக்சேஷனுக்கான அபாயம் இருக்கிறதுனால நம்ம கூடவே சிட்ரிக் ஆசிடும் போடலாம். அதாவது இரும்பு வந்து Fe3+ ஆயிருந்துச்சுன்னா அந்த மரம் வந்து எடுத்துக்காது, Fe2+ ஆயிருந்தாதான் அந்த மரம் எடுத்துக்கும். சோ Fe2+ ஆகவே ரீடைன் பண்றதுக்கு சிட்ரிக் ஆசிட் நம்ம கூட போட்டோம் இல்ல ஆர்கானிக் ஆசிட்ஸ் அளிக்கக்கூடிய இயற்கை எருக்கள் நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து மண்ணில் நிலைநிறுத்தப்படுதல் மற்றும் மணிச்சத்து நிலைநிறுத்தப்படுதல் ரெண்டையுமே நம்ம வந்து தவிர்க்க முடியும். அதனால நுண்ணூட்ட சத்துக்கள் போடையில உழவர்கள் வந்து கூடவே இயற்கை எருக்கள், அது தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பசுந்தாள் உரமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இயற்கை எருவை நம்ம போட்டோம் அப்படின்னா இரும்பு சத்து நிலைநிறுத்தம் மணிச்சத்து நிலைநிறுத்தம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து அந்த ஊட்டச்சத்துக்களை எல்லாமே வேர்களுக்கு கிடைக்க நாம் வழிவகுக்கலாம். அடுத்தது மாங்கனீஸ். இந்த மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை வந்து அதாவது இலைகள் வந்து சுருண்டு காணப்படும். தமிழகத்து மண் வகைகள்ல பரவலாக மாங்கனீஸ் சத்து பற்றாக்குறை நம்ம பார்க்க முடியாது, ஏதோ ஒரு சில இடங்கள்ல தான் நம்ம வந்து இந்த மாங்கனீஸ் டெபிஷியன்சிய பார்க்கலாம். அடுத்தது மாலிப்டினம். பொதுவாகவே தலைச்சத்து நிலைநிறுத்தத்துக்கு தேவைப்படும் ஒரு மிக முக்கியமான ஒரு நுண்ணூட்டம். அமில மண் வகைகள்ல வந்து இதனுடைய பற்றாக்குறை தென்படும். அப்ப அமில மண் வகையில இது டெபிஷியன்டா இருக்குது அப்படின்னா சோடியம் மாலிப்டேட் போட்டு இந்த மாலிப்டினம் டெபிஷியன்சி நம்ம வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ பிரிக்க முடியாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டா தென்னையும் போரானும் அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு வரும். ஏன்னா போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா துத்தநாகம் மாதிரியே கண்டிப்பா குறும்புகள் வந்து கொட்டும். சோ ஒரு மரத்துக்கு ஒரு வருடத்திற்கு வந்து 100 கிராம் அளவு அதிகபட்சமாக அந்த போரான் வந்து போடலாம். போரான் சத்து பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஒல்லி காய்கள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ள உடச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, ஓடு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி வந்து ஏற்படும். அடுத்தது குளோரின் வந்து நிறைய விவசாயிகள் கேட்பாங்க சாப்பாட்டு உப்பு போடலாமா வேண்டாமா அப்படின்னு. மண்ணிலையும் தண்ணியிலையும் வந்து குளோரின் ஜாஸ்தியா இல்ல, உப்பு தன்மை ஜாஸ்தியா இல்ல அப்படின்னு சொன்னா தாராளமா சாப்பாட்டு உப்பு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்துக்கு 1 கிலோ அளவு நம்ம போடலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம சொன்னது எல்லாமே வந்து என்னன்னா ரசாயன உரங்கள். இப்ப அதோடு மட்டுமல்லாமல் நிறைய இயற்கை எருக்களுமே வந்து போடணும். அது வந்து தொழு உரமாக இருக்கட்டும் இல்லைன்னா

0: எருவாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து மக்க வைக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும், உயிர் உரங்கள் நம்ம போட்டோம்னா மண் வளம் பெருகும்.
1: மேடம், அந்த தென்னை டானிக் பத்தி சொல்லவே இல்லையே.
0: இப்ப தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்துல இந்த நுண்ணூட்டத்தை தென்னை மரத்துக்கு வழங்குவதற்கான டானிக் வந்து உழவர் பெருமக்களுக்காக நாங்கள் வழங்கி வருகின்றோம். தேவைப்படும் உழவர் பெருமக்கள் அங்கு வந்து அந்த தென்னை டானிக்கை பெற்று பலனடையலாம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இதுவரை தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை என்பது குறித்து விளக்கினார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்,
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
3: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய், ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
4: நான் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக பேச்சாளர், மொத்தத்தில் ஒரு எழுத்தாளர். காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். புகுந்த வீடு கடலூர்.
3: இப்போதைக்கு கடலூர்ல வசிச்சு வரீங்க?
4: ஆமா சார், இப்போதைக்கு கடலூர்ல இருக்கிறோம் சார்.
3: இப்ப நீங்க வந்து ஒரு நீண்ட நாள் வானொலி நேயர். இப்ப வானொலிக்கு 90 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு இப்போ வந்து ஜூன் மாசத்துல வந்து 90 நிறைவடைய போகுது. இந்த நேரத்துல வந்து நேயர்களை வந்து சந்திச்சு பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அந்த விதத்துல உங்களையும் சந்திச்சு நாங்க பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். வானொலிக்கும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு குழந்தையில இருந்து சொல்லுங்களேன், எப்படி?
4: அப்பா ராணுவத்துல இருந்தாரு, நாங்க அப்பா கூடவே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து எங்களுடைய படிப்பு தடைபடுதுன்னு சொல்லிட்டு ஊர்ல கொண்டு வந்து விட்டு இருந்தாரு, காஞ்சிபுரம் சொந்த ஊர். அங்க பக்கத்துல ஒரு கிராமம், அதுல பாத்தீங்கன்னாக்கா வானொலி பெட்டி வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அப்பெல்லாம் இந்த நல்ல ஒரு பிரவுன் கலர்ல
3: முர்ஃபி ரேடியோம்பாங்க, பெரிய செட்டா இருக்கும்,
4: பெரிய செட்டா இருக்கும். ஆமா ஆமாங்க சார், அந்த செட்டு வந்து வீட்டுல வச்சிருப்பாங்க. வச்சிருக்கும் போது அந்த காலையில எழுந்த உடனே அதுல வந்து ரெண்டு சுவிட்ச் இருக்கும், திருகின உடனே அந்த காலையில அந்த ஒரு டியூன் ஒண்ணு வரும் பாருங்க,
3: வானொலியோட
4: சிக்னேச்சர் டியூன். அதுவும் வந்தே மாதிரமும் அதை போடுவாங்க பாருங்க, அதை கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில வீடுகள்ல தான் அப்ப வானொலி பெட்டி இருந்தது. அப்ப எங்க வீடும் அதுல ஒண்ணுன்றதுனால இந்த காலையில நேரத்துல வந்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் கேட்கறது நல்லா இருக்கும். செய்திகளை வந்து தவறாம கேட்கறது அது. அதே மாதிரி சாயந்தரத்துல உழவர்களுக்கான நிகழ்ச்சி ஒண்ணு இருக்கும் சார். அது வந்து அங்க இருந்தவங்க எல்லாம் விவசாய குடும்பம்ன்றதுனால சாயந்தரத்துல வந்துட்டு கொஞ்சம் அந்த பெட்டியில போடுமா அது போடுமான்னு சொல்லிட்டு அது ஒரு கூட்டமா உட்காந்துருவாங்க. அது இல்லாம இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா இந்த மதிய நேரம்னு நினைக்கிறோம், சில நாளைக்கு ஒளிச்சித்திரம் இருக்கும், பல நாளைக்கு வந்து 1 மணி நேரம் நாடகம் இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம தொலைக்காட்சியை பார்க்கணும்னு சொன்னா போய் அந்த இடத்துல உட்காந்து பார்க்க வேண்டியிருக்கு. அவங்க அவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒண்ணு சொல்லணும் என்னன்னா, கூட்டு குடும்பமா இருக்கும் போது பிணக்குகள்லாம் இருக்கும் சார், சின்ன வயசுல பார்த்தது. சண்டைகள்லாம் வரச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாடகம் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அதுல அவங்களுக்கு சமரசம்

0: செஞ்சு வைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கும் போல இருக்குது. இல்ல அதுல என்ன பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் முகத்தை திருப்பிக்கிட்டே இருந்தவங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் போச்சுவா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு சமரசமாகறத பாத்திருக்காங்க. அது அப்போ அது பெரிய விஷயமா தெரியல, இப்ப பார்க்கும் போது அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது சார். அது
1: பொதுவாக வானொலி நாடகங்கள் அல்லது நீங்க சொன்ன மாதிரி ஒளிச்சித்திரம், இதை நம்ம காதால கேட்கும் போது நமக்கு கற்பனை சக்தி அதிகமாகும். ஒரு கார்ல போறாங்க, பேசிட்டு போறாங்க, ஒரு மலையில ஏறுறாங்க அப்படின்னா நம்ம உடனே நாமளே அந்த இடத்துல நின்று அந்த மலையில ஏறுற மாதிரியும் கார்ல போற மாதிரியும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப கற்பனை எண்ணங்கள் வந்து அதிகப்படுத்தும் வானொலி.
0: நிச்சயமா. அதே மாதிரி இந்த கல்லூரி எல்லாம் வந்த போது கிரிக்கெட் கமெண்ட்ரி, அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டதுக்கு டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி கேட்டுட்டே இருக்கிறோம். கல்லூரியில இருக்கும்போது ப்ரொஃபஸருடைய பீரியட் அது, அந்த நேரத்துல அதை கேட்டுட்டு இருக்கிறோம். கேட்டுட்டு இருக்கும்போது வந்து திடீர்னு வந்து அவங்க உள்ள வந்துட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணாங்க, எங்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு அதை கொஞ்சம் ஆஃப் பண்ண முடியல,
1: என்ன செய்யறது தெரியல அந்த நேரத்துல.
0: தெரியல, அது வந்து நான் வந்து எந்திரிச்சு நின்று இப்படியும் அப்படியும் அந்த வெளியில தெரியாம அது ஒரு ஒரு இந்த அனுபவம். ஆனா அவங்க ப்ரொஃபஸர் பாத்துட்டாங்க, பார்த்துட்டு இந்த பொண்ணு இதெல்லாம் செய்ய மாட்டான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுட்டு கேட்டாங்க விஷயத்த சொன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு ஒரு அனுபவம், அது
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: மறக்க முடியாத, இப்ப நினைச்சாலும் அந்த ஞாபகம், அந்த பயம், அவங்க பேசும்போது பேச்சே வரல.
1: ஆனாலும் அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்திருக்கு.
0: நம்பிக்கை இருந்தது. அதனால நீ அதெல்லாம் செய்ய மாட்டே, சொல்லு யார் செஞ்சாங்கன்னு, யார் செஞ்சாங்கன்னு காட்டி கொடுத்தோம்னா வம்பாயிடும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது லீவுக்கு போவோம் சார். சோழிங்க இருக்க பக்கத்துல இருக்கிற ஒரு மலை கிராமம் அது. பெரியம்மா வந்து ஸ்கூல் ஹெச்எம்மா இருந்தாருங்க தொடக்கப்பள்ளியில. பெரியம்மாவுக்கு குழந்தைகள்லாம் கிடையாது, நாங்க தான். அவங்க வீட்டுல ரேடியோ இருந்தது. அதே மாதிரி அங்க ஒரு அந்த தெரு முனையில வந்து ஒரு விநாயகர் கோவில், அந்த கோவிலுக்கு வந்துட்டு ரேடியோ வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது ஒலிபெருக்கியெல்லாம் கட்டியிருப்பாங்கன்னு இப்ப எனக்கு தோணுது. அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரேடியோவை வச்சிருவாங்க. ரேடியோ வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ரேடியோ வச்சிருவாங்க. அது ராத்திரி 9 மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சிகள் அதுல ஓடிட்டே இருக்கும். அது எல்லா இடத்துக்கும்
1: ஊருக்கே கேக்குற மாதிரி,
0: ஊருக்கே கேக்குற மாதிரி இருக்கும். எங்கெல்லாம் வந்து காற்று கூட நுழைய முடியாத இடத்துல கூட இந்த வானொலி நுழைஞ்சிருக்குது. அதனுடைய பயன்பாடு வந்து எல்லாருக்கும் ரொம்பவும் பயன்பட்டு இருக்குதுன்றது தெரியுது. எங்களுக்கு என்னன்னாக்கா அப்பாவை பத்திய விஷயங்கள் அப்பெல்லாம் கடிதம் மட்டும்தானே இருந்தது. அவரை பற்றிய விஷயங்கள், அவர் எப்படி இருக்கிறார் என்பது, அவர் ஜம்முல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில மழை வெள்ளம் இருக்கா, என்ன இருக்கு, எப்படி இருப்பாங்கன்றதுக்கு அது அந்த உணர்வு சார். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவரை பற்றி உடனே தெரிஞ்சுகிட்ட மாதிரி இப்ப அந்த மாதிரியான ஒரு உணர்வு.
1: வானொலி செய்திகள் மூலமா இந்தியாவுல என்ன நடக்குது,
0: என்ன நடக்குது
1: அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது சரி நம்ம அப்பா வந்து ஒண்ணு
0: அப்பா பிரச்சனை இல்லாம நல்லா இருக்காரு, திடீர்னு வந்து அந்த ஜீலம் நதியில வந்துட்டு வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னு வாங்க, ஐயோ வெள்ளம் வந்துருச்சுன்னா அப்பா அங்க இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்ப அந்த இதெல்லாம் சரியாயிடுச்சுட்டாங்க. நியூஸ்ல வந்து அவங்க சரோஜ் நாராயண சுவாமி நமக்கு ஒரு கம்பீரம் தொற்றிக்கின்னு வந்துடும்.
1: நீங்க சின்ன வயசுல வந்து ரேடியோ எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க.
0: ஆமா சார்.
1: அப்புறம் வந்து வானொலி கூட தொடர்பு, அது எப்ப முதல்ல?
0: வானொலி கூட தொடர்பு இளைய பாரதம்னு ஒரு நிகழ்ச்சி இருந்தது சார். அதுல வந்து ஒரு சின்ன வேடம் தான், இலங்கை மன்னன் என்ன நாடகம்னு எனக்கு ஞாபகத்துல இல்லை இப்போதைக்கு. அந்த இலங்கை மன்னன் பேசுற மாதிரி ஒரு வசனம், அது மட்டும் ஞாபகம், கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது என்று காட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவேன் பாருங்க. அதுதான் வானொலியோட தொடர்பு. அவ்வளவு.
1: எந்த வானொலி, எந்த நிலையம்?
0: சென்னை வானொலி நிலையம்.
1: அங்க போய் முதல் முதல்ல இது பண்ணீங்க. அது பிறகு இப்ப நீங்க கடலூர் கல்யாணம் ஆகி கடலூர் வந்தீங்க. புதுச்சேரி வானொலி கூட எப்போ தொடர்பு?
0: கடலூர் வந்தது கூட சார், கடலூர்ல ரொம்ப நாட்கள் இல்ல சார். ஏன்னா என்னுடைய கணவர் வந்துட்டு விமானப்படையில இருந்ததுனால திருமணம் ஆகி வந்த அடுத்த ஒரு மாதத்திலேயே டெல்லிக்கு தான் நாங்க பயணப்பட்டோம். அதனால அங்கே வந்து ஒரு 20-21 ஆண்டுகள் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட இப்ப ஒரு 10 ஆண்டுகளா இருக்குமான்னு நினைக்கிறேன். அப்பதான் புதுச்சேரி வானொலி நிலையத்தோட தொடர்பு. புதுச்சேரி வானொலி நிலையத்தினுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எல்லாம் அருமையான நிகழ்ச்சிகள் இருக்கு. காலையில அப்பெல்லாம் வந்து மேழியர் உலகம்னு இருந்ததுங்களா, மேழியரே கேளியர், அப்புறம் இரவுல மேடி செல்வம் இருந்தது. இப்போ காலையில வந்து உழவர்களுக்கான நிகழ்ச்சிகள் நினைக்கிறேன். அதுல காத்தமுத்து கருத்தமுத்து பேரு நல்ல பொருத்தம். அவங்க உரையாடல் இருக்கு பாருங்க, அதாவது ரொம்ப பொருத்தமா வந்து அந்த உழவர்கள் வந்து எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி ஒரு அந்த உரையாடல், பேசுற விதம், அந்த பேச்சு நடையில பேசுறது, அதுவும் அவங்களுடைய அந்த வட்டார வழக்குல பேசுறது, அது ரொம்ப அருமை. அதை கேட்காம இருந்தாக்கா வந்துட்டு அன்னைக்கு பொழுது நல்லா இல்லாத மாதிரி ஒரு இது, அதை கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. அதுல இன்னொரு கூடுதல் தகவல், இப்ப இங்க வந்து

0: நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுல வந்து காத்த முத்து கருத்த முத்துன்றதுல அதுல நீங்க ஒரு பாத்திரம் நான் நினைக்கிறேன். காத்த முத்து தானுங்க சார். கருத்த முத்துன்றவர் அவரு
1: சீனிவாச முருகன்.
0: சீனிவாச முருகன் சார் ரொம்ப நல்லா இருக்கு சார். எவ்வளவு அருமையா பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சார்.
1: நல்லா இருக்கு. நீங்க பங்கு பெற்ற நிகழ்ச்சிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்க.
0: நான் பங்கு பெற்றது இங்க வந்து விழிப்புணர்வு சம்பந்தமா வந்துட்டு ரெண்டு மூணு உரைகள் தந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் காந்தி ஜெயந்திக்கான ஒரு உரை கொடுத்திருக்கேன்.
1: உங்களது உரையோ இல்ல உங்களது நிகழ்ச்சியோ வந்து தமிழ்நாடு லெவல்ல எல்லா வானொலி நிலையங்களும் ஒளிபரப்பு மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சா?
0: அந்த மாதிரி என்னுடைய அயல்வெளி பயணங்கள் பற்றி ஒரு நூல் எழுதியிருந்தேன். அதுல நேர்காணல், அதே மாதிரி சிறுகதைகள். சிறுகதையை வாசிக்கும் போது இந்த சிறுகதையை கேட்டவங்க எனக்கு என்னுடைய வட்டாரத்தில் தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. பட் நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சிறுகதை வாசிக்கிறேன்றது தெரியாது. குரல் வச்சு நீங்க தான் அப்படின்னு அந்த உங்க கண்டுபிடிச்சு அந்த சிறுகதைக்காக பாராட்டியிருக்காங்க. கவியரங்கம் கலந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாம என்னுடைய கவிதைகள் வந்து இங்க ஒரு 15 நிமிஷத்துக்காக கவிதைகள் வாசிச்சு இலக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் தர நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அது உண்மையிலேயே வந்து இலக்கியத்தை வந்து புதுப்பிக்கிற மாதிரி ஒரு புத்தகத்தை எடுத்து வந்து எல்லாராலையும் வந்து வாசிச்சு பாக்குறதுக்கு நேரமோ அல்லது அவங்களுக்கான அந்த வாய்ப்போ கிடைக்காம இருக்கலாம். இப்ப வந்து நம்ம நேர இலக்கியத்தை பத்தி கேட்கும் போது அந்த சொல்றவங்க அந்த நிகழ்ச்சி அமைப்பு சொல்றவங்களுடைய அந்த இதையெல்லாம் வச்சு அந்த இலக்கியத்தை வாசிக்கணும் படிக்கணும் அதை இன்னும் தெரிஞ்சுக்கணும்ன்ற எண்ணம் வந்து
1: ஆர்வத்தை தூண்டுற மாதிரி
0: இருக்கு வாசகர்கள்.
1: அதாவது புதுச்சேரி அப்புறம் சென்னை திருச்சி இந்த வானொலி நிலையங்கள் வந்து ரொட்டேஷன் முறையில வந்து இலக்கியம் பேசுவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்றீங்க இவ்வளவு இருக்கு.
0: அதுதான் சார் நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் ஒரு நிகழ்ச்சியில வந்து பாரத பிரதமர்
1: நாட்டு மக்களுக்கு
0: உரையாற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அதை தவறாம கேக்குறது நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து வானொலிக்கு சிறப்பு சேர்க்கின்ற ஒரு நிகழ்வுகளா இருக்குது.
1: எனக்கு என்னன்னா பல்வேறு ஊடகங்கள் இருக்குது. இன்னைக்கு வந்து சமுதாய ஊடகங்கள் நிறைய இருக்குது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எக்ஸ் தளங்கள் இப்படிலாம் இருக்குது. பல்வேறு ஊடகங்கள்லயும் எல்லாரும் நிறைய பேர் மூழ்கிதான் இருக்காங்க. இருந்தாலும் வானொலி அது வந்து நமக்கு எந்த வித தொந்தரவும் தராம நம்ம வேலைகள் எல்லாம் பாத்துக்கிட்டே அதை வானொலியும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா மத்த ஊடகங்கள்ல நம்ம மூழ்கணும், அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும்.
0: நேரத்தை சாப்பிட்டுடும் சார் அதெல்லாம் நிறைய. இன்னொரு விஷயம் இதுல சொல்லணும்னா ஒரு ஊடகத்தினால வந்து அதுல வந்து ரெண்டுமே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா வானொலியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அதுல நன்மையை தவிர தீமை என்பது எள்ளளவும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்துல எல்லோருடைய கருத்தும் அதான் இருக்கும். இப்ப முகநூல் போறோம் அப்படின்னு சொன்னா முகநூலால பாதிப்புகள் நிறைய இருக்கு. வேற எந்த ஊடகத்துக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல பண்பாட்டு சீரழிவுகள், குடும்பத்தை சிதைக்கிற ஒரு தூண்டுதல்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஆனா சமுதாயத்திற்கு ஒரு நன்மை செய்கின்ற ஒரு ஊடகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமா யார் வேண்டுமானாலும் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் வானொலி ஒன்றுதான்னு சொல்லலாம். மற்றதுல தீமைகளும் கலந்திருக்கு, இதுல இல்லை.
1: அப்புறம் வானொலி வந்து இந்த பல்வேறு தரப்பு
0: மக்களையும் அழைச்சி போகுது,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா சிறுவர் நிகழ்ச்சி இருக்கு, இளைய பாரத வந்து நிகழ்ச்சி இருக்கு, மகளிர் நிகழ்ச்சி, மருத்துவ நிகழ்ச்சி, விவசாய நிகழ்ச்சி, இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுங்க.
0: மகளிருக்கான நிகழ்ச்சிகள்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வேறுபாடே இல்லாம எல்லா துறையும் சேர்ந்தவங்களும் வெவ்வேறு பணிகள்ல இருக்கிற அத்தனை பெண்களையும் சாதித்த பெண்கள், தன்னம்பிக்கை இருக்கின்ற பெண்கள், அவங்களுடைய சவால்களை எப்படி அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு நேர்காணலாவோ இல்ல அவங்களை பற்றி அந்த விவரங்கள் எல்லாம் அங்க சொல்லும் போது வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அட இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலே கிடையாது, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, இதையெல்லாம் தாண்டி இவங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கும் போது நம்ம வர முடியாதா என்ன அப்படின்ற ஒரு உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தரதா அமைஞ்சிருக்கு சார். இந்த மாதிரி சமதர்பம் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் எதுவும் பார்க்காம இருக்கிறது மிக

0: எளிமையாக மக்களோடு மக்களாக தோழனாக நட்பாக இருந்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுக்கறதுனா அது வானொலியை தவிர இப்ப மட்டும் இல்ல சார், இனி எத்தனை காலங்கள் வந்தாலும் வானொலிக்கு நிகர் எதுவுமே கிடையாது.
1: வானொலிக்கு 90 வாழ்த்துங்களா.
0: வானொலிக்கு 90 என்ன சார், அதுக்கு வந்து 900, 9000, 9,00,000, 9 கோடின்னு அது இந்த உலகம் இருக்கிற அளவுக்கும் காற்றை போல எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்து காற்றை போல மக்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் என்பதிலே நிச்சயமாக அதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை. வானொலி பல 100 ஆண்டுகளை தாண்டி பிரபஞ்சம் இருக்கின்ற வரையில் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி மனதார வாழ்த்துகின்றேன்.
1: உங்களை சந்திச்சு பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
0: நன்றி, வணக்கம் சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் நீண்ட நாள் வானொலி நேயர் மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது. புத்தம் புது காலை அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். சாமி நின்னே கோரி என்ற வீணை குப்பையர் இயற்றிய வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

நேரம் இப்பொழுது 9:47. அரங்கிசை நிகழ்ச்சியில் காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் அடுத்து விது லக்கு

0: அரங்கிசையில் இதுவரை காரைக்குடிய சுப்பிரமணியம் அவர்களின் வீண இசை கேட்டோம். சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டி வி வாசன் அவர்கள் கட்டம். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தமது அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது சட்டப்பேரவை கட்சிகளின் தலைவர்கள் பேசி வருகிறார்கள். அனைத்துக் கட்சித் தலைவர்களும் உரையாற்றிய பின்னர் வாக்கெடுப்பு நடத்தப்படும். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் 2 நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரை சேர்ந்த மணீஷ் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோவேரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் காலை 10:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 569 kHz. எனக்கு பிடித்த பாடல். நேர்களே, உங்களுக்கான இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 31 0 18 மற்றும் 21 00 28 2 04 5 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். நம்ம நிகழ்ச்சியில் இணையும் நேயர் யார் எங்கேன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று மகிழ்ச்சியோடு மதுரை வானொலிக்கு காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன் மரம்.
0: வணக்கம் ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு இந்த இளையராஜா ஐயா விஷயத்துல வந்த படத்துல வந்து இளவு தூங்கும் நேரம் அந்த பாட்டு. நிலத்தில் அனைவரும் நலமா மரம்.
0: அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கு பிடித்த பாடல் வருது, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம கேட்டு ரசிச்சிருக்கோம் நேயர்களின் விருப்பமாக எனக்கு பிடித்த பாடல். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும், பாட்டை கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா 25 31 18 மற்றும் 21 00 28 2 என்ற எண்களில் 04 52 என்ற மதுரை எண்மண் இணைப்போடு அழைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் யார் எங்கேன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் தேனிமா.

0: வணக்கம் பெரியவளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன் பேசுறேன். அனைக்கு காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்கு?
0: எனக்கு பாட்டாங்க உன்னால் முடியும் தம்பி பாடுறோம்னா இதழி கதையிலும் என்ன பாடலாம் ஒளிவாசம் அன்புடன் வேண்டிய.
1: நன்றி நன்றிங்க இணைப்பில் வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல்

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1169 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சகோதரி.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ராணி. நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம். தேனியின் ராணி அம்மா, சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? அவ்வளோதானா? சரிங்கம்மா, அழகாக பாடுங்க. உங்களுக்கான பாட்டு கேட்டுடலாமா? நன்றி. இணைப்பில் வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் ஊர்காவலன் திரைப்படத்திலிருந்து.

0: எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்துமா?
1: தேனி மாவட்டம் பெரிய குளத்திலிருந்து நாகலட்சுமி லங்கோன் பேசுறேங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம்.
0: அனைவருக்கும் காலை வணக்கம் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் வணக்கம் சொல்லிடலாம். நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து சத்யா படத்திலிருந்து வளையோசை கலகலவன் அந்த பாட்டுங்கம்மா.
0: கேட்டுடலாமா? நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அறிமுக நேர்களாக இருந்தாலும் மற்ற அனைத்து நேர்களாக இருந்தாலும் 2531-0018 என்ற எண்ணிலும், 2100-0028-2 என்ற எண்ணிலும் மதுரையின் முன்னிணைப்பான 04-52 என்ற முன்னிணைப்போடு வரலாம். இப்போ நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து கேட்டலாம்? வணக்கம்.
1: வணக்கம்
0: மேடம். வணக்கம்.
1: யாரிங்கிருந்து
0: பேசுறேன்? இந்த மகிழ்ச்சியோட என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு வந்து இன்னைக்கு பூவே உனக்காக இருந்து சொல்லாமலே யார் பார்த்தது, நெஞ்சோடுதான் பூ பூத்தது, மழை சுடுகின்றதே அடி அது காதலா, சுடுகின்றதே அடி இது காதலா. அந்த பாட்டு வேணும் மேடம், ரொம்ப நாளாச்சு கேட்டு.
0: நான் கூட ஃபுல்லு முழு பாட்டையுமே நீங்களே பாடிடுவீங்களோன்னு நினைச்சிட்டேன்.
1: இல்லை இல்லை, தொண்டை வேற சரியில்லை.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு அந்த பாட்டு கேட்டுலாமா?
1: நன்றி மேடம்.
0: நன்றி இணைப்பில் இருந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து.
2: சொல்லாமலே யார் பா

0: நேரம் காலை 10:35. நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1569 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கேன்னு கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு இன்னைக்கு பழைய படமா அன்னை இல்லம் படத்துல நடிகர் திலகத்துக்காக டி எம் சவுந்தரராஜனும் தேவிகாவுக்கு பி சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க.
0: என்ன பாட்டு?
1: மடி மீது தலை வைத்து விடியும் வரை சொல்லுவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். ஒரு அற்புதமான பாடல்மா.
0: கண்டிப்பாங்க, கேட்டுலாமா பாடல்?
1: கேட்கலாமா.
0: நன்றி இணைப்பில் இருந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் அன்னை இல்லம் திரைப்படம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1729 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
4: கூட்டு

நமது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இனி புது பொலிவுடன் புத்தம் புதிய நிகழ்ச்சிகள் உங்களுக்காகவே செவிக்கு இதமாய் மனதை கவரும் வகையில் வர இருக்கின்றது. மே மாதம் 10 தேதி முதல் கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 569 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணையம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: மதுரை கிருஷ்ணாபுரம் மேடம். பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன் ஐயா சொல்லுங்க, எனக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
1: பால்குடம் பழம் டி எம் சுந்தரராஜ் மாடிய புளிந்து நெல்
0: பாட்டு கேட்டலாமா? நன்றி இணைப்பில் இருந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் பால்குடம்.

சொல் புத்தி சுய புத்தி இரண்டும் இல்லை, இதயம் இதயமாக இல்லை, ஏன் இருப்பதை வெளியே உரைப்பதில்லை.

கள்ளுக்கும் பாலுக்கும் ஒரே நிறம், உள்ளம் பொய்கள் சொல்வதுண்டு ஏன் பொருளுக்கும் புகழுக்கும் ஆசைப்படும். எவனும் மிருகமாவதுண்டு ஏன் குரங்குக்கும் மனதுக்கும் உறவு உண்டு, அவனும் தேவனாவதுண்டு தான் சொல்வதில் செய்வதில் நேர்மை கொண்டு. துணிந்து நில், தொடர்ந்து செல்.

நிறைவு பெறுகிறது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு ரசித்த அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது வனிதா.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசு மீதான நம்பிக்கை கோரி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்தின் மீது தற்போது பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் உரையாற்றி வருகின்றனர். தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்தியா நடத்திய அணு ஆயுத சோதனைகள் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை உலகிற்கு உணர்த்தியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே ஊடுருவ முயன்ற தீவிரவாதி ஒருவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் இரண்டு நாள் கூட்டம் புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக ராஜஸ்தான் சிறப்பு காவல் படையினர் ஜெய்ப்பூரைச் சேர்ந்த மணீஷ் என் உட்பட 15 பேரை கைது செய்துள்ளனர். கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் இம்மாதம் 19 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி இன்று பதவியேற்கிறார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே சோதனைச் சாவடி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் காவலர் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவின் அதிபராக திரு யோரி முசேவேனி 7வது முறையாக அதிபர் பதவியை ஏற்றுக்கொண்டார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷய் போகத் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேரம் முற்பகல் 11:02. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1569 கிலோஹெர்ட்ஸ் மதுரை தென்றல். இந்த ஒரு மணி நேரமும் சுகமான ராகங்களை இசைக்கவிருக்கிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதய கோவில் திரைப்படத்திலிருந்து

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேளை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: நேரம் முற்பகல் 11:17. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக அம்மன் கோவில் இடக்கலை திரைப்படத்திலிருந்து.

சுகமான ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1569 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, செம்பை வைத்தியநாத பாகவதர் பாட்டு, 12:40 தமிழர் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, வாங்க பேசலாம், அழகுக்கு அழகு, இதில் அழகு அலங்காரக் கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்களுடன் ஒரு நேர்முகம், இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், பனங்கற்கண்டின் குணாதிசயங்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியில், அடுத்து என்ன படிக்கலாம், தனியார் மகளிர் கல்லூரி கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். பகல் 1:45 மாநில செய்திகள், 1:55 பாரதியார் பாடல், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:40 விளையாட்டு அரங்கம், தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் ஒரு நேர்முகம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை

0: ஒளிபரப்பில் 5:30 நாளொரு குரலில் தொடங்கி NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 6 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன் அவர்கள். 7:15 தமிழர் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். காய்கறிகளில் இருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களின் அவசியமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து டாக்டர் எஸ் ஆரோக்கிய மேரி அவர்களுடன் ஒரு நேர்முகம். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் தகவல் விடைபெறும் முன் 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். 8:30 இது நம்ம ஏரியா. பயணம் குறித்த உரை வழங்குகிறார் வி அபிராமி. பாரதியாரின் கவியலைகள் குறித்து உரை வழங்குகிறார் பி பிரியா முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசை சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு. M.A. கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின். திருவனந்தபுரம் R. வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். R. ரவிச்சந்திரன் கடம். 10:45 பழைய திரையிசை பாடல்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: நேரம் பகல் 12:10.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக ராமா நின்னே என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, உசேனி ராகம், ஆதிதா.

விஜய் தலைமையிலான தவேகா அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தவேகா தலைவரும் முதலமைச்சருமான திரு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது தலைமையிலான தவேகா அரசின் மீது நம்பிக்கை கோரும் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார். அரசுக்கு ஆதரவாகவும் அரசை எதிர்த்தும் உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு உதயநிதி ஸ்டாலின் வாக்களித்த மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் திமுக உறுப்பினர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று கூறி தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் அவர் வெளிநடப்பு செய்தார். இதற்கு பின்னர் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் எண்ணிக்கை அடிப்படையிலான நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு உத்தரவிட்டார். நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவையில் இருந்த 171 உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தவேகா அரசுக்கு ஆதரவாக 144 பேர் வாக்களித்தனர். எதிராக 22 பேர் வாக்களித்தனர். 5 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். அஇஅதிமுகவின் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக வாக்களித்துள்ளனர். அந்த கட்சியைச் சேர்ந்த 25 உறுப்பினர்கள் தவேகா அரசை ஆதரித்து வாக்களித்துள்ளனர். வாக்கு எண்ணிக்கையை பேரவையில் அறிவித்த திரு ஜே சி டி பிரபாகர் தவேகா தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றதாக அறிவித்தார். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசியபோது தமது அரசு அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து செல்லும் என்றும் மதச்சார்பற்ற அரசாக செயல்படும் என்றும் கூறினார். முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் பேரவையை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி 5வது முறையாக புதுச்சேரி முதலமைச்சராக இன்று பதவியேற்றார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் புதுச்சேரி மக்கள் மாளிகையில் திரு ரங்கசாமிக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியும் செய்து வைத்தார். திரு ரங்கசாமி அமைச்சரவையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் திரு மல்லாடி கிருஷ்ணராவும் பிஜேபி உறுப்பினர் திரு நமச்சிவாயமும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ், புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். தங்கம் மற்றும் விலை உயர்ந்த உலோகப் பொருட்களின் இறக்குமதியை குறைக்கும் நோக்கில் அவற்றுக்கான இறக்குமதி வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. இது தொடர்பாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தங்கம் மற்றும் வெள்ளிக்கான இறக்குமதி வரி 5% உயர்த்தப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிளாட்டினத்திற்கான இறக்குமதி வரி 5.4% உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதர விலை உயர்ந்த உலோகப் பொருட்களுக்கு 4.35% வரி உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழல் காரணமாக தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடம் அழைப்பு விடுத்திருக்கும் நிலையில் மத்திய அரசு இவற்றுக்கான இறக்குமதி வரியை உயர்த்தியுள்ளது. இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ நாளை தொடங்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கும் இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ளது. உறுப்பு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடன் வந்துள்ள தூதுக்குழுவினரும் இதில் பங்கேற்கின்றனர். மாநாட்டையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடியையும் பிரிக்ஸ் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் சந்தித்து பேசியுள்ளனர். இம்மாநாட்டையொட்டி உலகளாவிய மற்றும் மண்டல அளவிலான விஷயங்கள் குறித்து உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் பிரதமரிடம் ஆலோசிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பிரதமர் திரு நரேந்திர மோடி காரில் பயணிக்கும் போது பின்தொடரும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு சென்றபோது பிரதமரை பின்தொடரும் பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்தை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தி விடுத்த அழைப்பிற்கு முன் உதாரணமாக திகழும் வகையில் இந்த வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படையினர் பின்தொடரும் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற வேண்டும் எனவும் பிரதமர் கேட்டுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் கான்வாய் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தும் வாகனங்களின் எண்ணிக்கையை 50% குறைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்சிஸ்கோ மெக்கனாவை சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சிலி நாட்டுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது

0: இதுவரை செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தொடர்வது தமிழர் செய்திகள்.

0: குறித்தும் இருதரப்பு வர்த்தகம் பொருளாதாரம் உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். பல்வேறு முக்கிய விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சிக்காக இளைஞர்களை தெரிவு செய்வதற்காக தேசிய அளவிலான ஆன்லைன் வினாடி வினாவை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் நாட்டில் அனைத்து பகுதியில் உள்ள இளைஞர்களும் பங்கு பெறலாம். மை பாரத் இணையதளம் வாயிலாக நடைபெறும் இந்த வினாடி வினாவில் இம்மாதம் 20ஆம் தேதி வரை கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு உடல் தகுதி பரிசோதனை நடத்தப்பட்டது. 500 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்றும் அடுத்த மாதம் நடைபெற உள்ள வளர்ச்சிக்கான எழுச்சிமிகு கிராமங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார்கள் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் முறைகேடு தொடர்பாக விசாரிக்க மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் சென்றுள்ளனர். இதில் 25க்கும் மேற்பட்டோர் இடம்பெற்றுள்ளனர். ராஜஸ்தான் மாநில காவல்துறையின் பாதுகாப்போடு பொதுமக்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்கார் பகுதியில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று அந்நாட்டு தலைநகர் பெய்ஜிங்கில் இரு தலைவர்களும் நாளை இருதரப்பு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்தும் பொருளாதாரம் வர்த்தகம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் பாதுகாப்பாக கப்பல்கள் செல்வது குறித்தும் யுக்ரைன் விவகாரம் குறித்தும் இரு தலைவர்களும் பேச்சுக்கள் நடத்தக்கூடும் என்றும் தெரிகிறது. தென்மேற்கு பருவமழை இந்த வாரத்தில் தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலின் தென்பகுதியில் நிலவி வரும் சூழல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியை வெளிப்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இவ்வார இறுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது புயலாக உருவாகக்கூடும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும் என்றும் ஆனால் இவ்வாண்டு முன்கூட்டியே தொடங்குவதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சர்வதேச போதைப் பொருள் குற்றவாளியான திரு பிரதீப் சிங்கை மத்திய புலனாய்வு பிரிவினர் வெற்றிகரமாக அசர்பைஜானில் இருந்து இந்தியா கொண்டு வந்துள்ளனர். வெளியுறவுத்துறை அமைச்சகம் உள்துறை அமைச்சகத்துடன் இணைந்து இதற்கான முயற்சியை அசர்பைஜான் நாட்டு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதனை வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 160க்கும் மேற்பட்டோர் பல நாடுகளில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ தெரிவித்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல்களை தொடர்ந்தால் யுரேனியம் செறிவூட்டும் பணியை தொடங்குவோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவின் செய்தி தொடர்பாளர் திரு இப்ராஹிம் ரசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அணு ஆயுத தயாரிப்புக்கு தேவையான 90% அளவிலான யுரேனியத்தை செறிவூட்டுவதற்கு தங்கள் நாடு தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தங்கள் நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் யுரேனியம் செறிவூட்டல் குறித்து நாடாளுமன்றம் பரிசீலிக்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார். ஈரான் மீதான தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈரானும் அமெரிக்காவும் ஈடுபட்டுள்ளன. இதனிடையே ஈரான் தெரிவித்த அமைதி திட்டத்தை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார். இதனால் அமைதி ஒப்பந்தம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்வானின் யாயி யாங்கை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-12 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் டோங் கியூ டங்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது. புதுச்சேரி முதலமைச்சராக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு என் ரங்கசாமி பதவியேற்றார். இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோ பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ளார். நீட் முறைகேடு தொடர்பாக மத்திய புலனாய்வு படையின் சிறப்பு பிரிவினர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென்கொரிய சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி மீனவர்களுக்கான வானிலை

அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் வலுப்பெற்று குறைந்த காற்றழுத்த பகுதியாக உருவாகியுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. விரிவான வானிலை அறிக்கை 2:55 கேட்கலாம்.

0: நாற்காலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகம் ஆறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எனக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

இனி மெலிசை பாடல்கள் கேட்போம். முதலில் எஸ் சந்தானம் இயற்றி ஜெயஸ்ரீ ஜெகன் இசையமைத்து உமாரமணன் பாடியுள்ள பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
1: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதே தான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேளை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
5: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
4: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
5: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
4: அதுக்கே
5: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
4: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
5: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அழகு என்பது இயற்கையாக அமைவதுதான், ஆனால் அழகை மேலும் அழகாக மாற்றுவது மேக்கப் ஆர்டிஸ்ட் என்று சொல்லும் அழகு அலங்கார கலைஞர். அந்த வகையில் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஒரு நபர், அவர் கற்றுக்கொண்ட கலையை தன் திறமையால் உயிரோட்டமாக மாற்றி வரும் அழகு அலங்கார கலைஞர் காமாட்சி தேவி ஹரிஹரசுதன் அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம். நான் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேங்க. 2018 இந்த துறையில இருக்கிறேங்க. மணப்பெண் அலங்காரம் அப்படிங்கறது என்னுடைய கோர் கான்செப்டுங்க. ஸோ மேக்கப் அப்படின்றது வந்துட்டு முகத்தை மாற்றுவது இல்லை, அது வந்து நேச்சுரலான உங்க பியூட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்றது தான். ஸோ நேச்சுரல் பியூட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கூட நான் என்னென்ன சொல்லிக்குவேன்.
0: இது வந்து உண்மையாவே வந்து அழகு சார்ந்த விஷயம் அப்படின்றது வந்து ஒரு அழகான விஷயம் தான் இல்லையா,
1: சந்தோஷமான விஷயமும் கூட. ஏன்னா அந்த காலத்துல வந்துட்டு அழகு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ இது ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் பல கோடி ரூபா இன்னைக்கு வந்துட்டு வருமானம் தரக்கூடிய ஒரு ஒரு துறையா இருக்கக்கூடியதுன்னு சொன்னீங்கன்னா இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லி சொல்லலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன்.
0: கண்டிப்பா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, எல்லாருமே வந்து இதை ரொம்ப தேடி தேடி போறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட தோற்றம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட தோற்றம் தான் வந்து அங்க நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட கொடுக்கும்.
1: இல்லைன்னா
0: வந்துட்டு,
1: ஆமா, இது நீங்க சொல்றதுனால நான் இப்ப சொல்றேன். நம்ம வீட்டை விட்டு வெளியில போகும்போது கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளை பிடிக்கணும். அழகுங்கிறது வந்துட்டு இது வந்து ட்ரெஸ்ஸிங்லயோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸிங்லயோ அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு வந்துட்டு அது கொடுக்கக்கூடியது என்னன்னா கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த ஸ்வே அழகுங்கிறது நம்ம வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றா இருக்கு.
0: அதாவது பெண்களுக்குன்னு வந்து நிறைய துறைகள் இருக்கு. எதுக்காக இந்த துறையை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடித்தமான ஒரு துறையா இருக்கு அப்படின்றது ஒரு காரணமா?
1: இல்ல, ஒரு வாசகம் சொல்லுவாங்க, when passion becomes your profession அதனுடைய ஆழம் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். எனக்கு ஜென்ரலாகவே வந்துட்டு எனக்கு பிடிக்கும். நான் சின்னப்ப இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு வந்துட்டு அழகுபடுத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு பேரானந்தம் அப்போவே இருந்திருக்கு. அதை வந்துட்டு நான் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டேன்.
0: இப்போ இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்னா என்ன மேம்? மேக்கப் அப்படின்னா என்ன?
1: மேக்கப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜென்ரலாக என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அப்படியே ஹெவியாக போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்துட்டு மேக்கப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தை மாற்றுறது கிடையாது, உங்களை உங்களாக காமிக்கிறது தான் மேக்கப் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் முக்கியமான விஷயம் ஸ்கின் அப்படிங்கிறது தான். அந்த ஸ்கின் எப்பவுமே வந்துட்டு ப்ரிப்பரேஷன், ஸ்கின் ப்ரிப்பரேஷனுங்கிறது இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட் லைக் தட் வந்து உட்காந்திங்கன்னா அது உங்களுக்கு மேக்கப்பே போட்டோம்னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மூதரான ஒரு லுக் இருக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான். பட் இதே இது வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்குது, ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரெஜிமென் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் மேக்கப் அப்படின்னு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு 100%ன்னு சொல்லி சொல்ல முடியும். இன்னைக்கு பிரைட்ஸ் விரும்பக்கூடிய ஒரு மேக்கப் ஸ்டைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான். எப்பவுமே பிரைட்ஸ் வரும்போது கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்துட்டு நேச்சுரலாகவும் நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் கேமராலையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்படின்றது வந்துட்டு கான்ஃபிடென்ஸ், காம்னஸ், அதுதான் உண்மையான ரியல் க்ளோ அப்படிங்கிறது. ஸோ மேக்கப்னா மாஸ்க் இல்லை, அது அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனாக அவங்கள வெளிக்காட்டக்கூடிய ஒரு கலை தான். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி, லைக் ஒரு 350+ பிரைட்ஸ்க்கு வந்துட்டு அந்த சந்தோஷமான தருணங்களில் நாங்கள் இருந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் யூனிவர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன்.
0: இப்போ இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்றது வந்து மேக்கப்பே இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது அப்படின்றப்ப, நான் ஃபர்ஸ்ட் இப்போதான் நான் வந்து என்னோட பிரைடலுக்கு வந்து நான் மேக்கப் நான் புக் பண்றேன் அப்படின்னா ப்ரிகாஷனா என்ன பண்ணணும்?
1: ப்ரிகாஷன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இப்போ ஒரு சில பிரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கல்யாணம் அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது, ஒரு சிலருக்கு 1 மாதத்தில் ஃபிக்ஸ் ஆகும், 3 மாதத்தில் ஆகும், ஒரு சிலருக்கு 6 மாதம் ஆகும். அவங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தேடுதல் வேட்டை என்னவாக இருக்கணும், நான் எந்த மேக்கப் ஆர்டிஸ்டேட்டை நான் பார்க்கலாங்கிறது தான் அவங்களுடைய ஒரு தேடல்கள் இருக்கும். அப்போது அவங்களுக்குன்னு சில சர்டெயின் இது வச்சுருப்பாங்க, எனக்கு வந்து ஹெவியாக காமிக்கணும், நான் வந்து ரொம்ப ப்ரைட்டராக காமிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வந்துட்டு புக்கிங் பண்ணுவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரைட்ஸ் நினைக்கிறது என்னென்னா, நான் நேச்சுரலாக இருக்கணும், என்ன மாதிரி காமிக்கணும், நான் வந்து மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் காமிக்கிறாங்க. ஏன்னா நான் அடுத்த தலைமுறைக்கு என்னோட போட்டோவை காமிக்கும் போதும் நான் எப்படி இருக்கணும்னு நினைச்சனோ அப்படிதான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஸ்ட்டை அப்போ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு ரொம்ப ப்ரிகாஷன்ஸ் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க மேடம். ஃபஸ்ட்

0: நேரம் பகல் 1:10.
1: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி, நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம்.

0: சொன்ன மாதிரி அவங்க ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும். லைக் அதுவே இன்னைக்கு வந்து நிறைய நிறைய வேரியேஷன்ஸில் இருக்குது. அவுட்டர் ஸ்கின், அந்த ஸ்கின் லேயரை வந்துட்டு ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை வந்துட்டு ஃபேஷியல்ஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை மாதம் ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிக்குவாங்க. அது ஒரு ஸ்கின் கேர் ரெஜிமன் வந்துட்டு ஒரு கைதேர நிபுணர்கள் கிட்ட போய் அவங்க வந்துட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி எடுப்பாங்க. ஒரு சிலர் அந்த மாதிரி எடுப்பாங்க, இது வெளிப்புற அழகுக்கு நான் சொல்கிறது. இன்னொரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் ரூட் காசை கண்டுபிடிச்சி அதை வந்து நான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மெட்டாலஜிஸ்ட் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் அவங்க கிட்ட போய் அது இன்னும் ஆழமாக எடுத்து அந்த ப்ராப்ளமே அவங்க இல்லாத மாதிரியும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டு வகையாக இருக்கு, வெளிப்புறத்துக்கு மட்டும் போதுமா, இல்லை வந்துட்டு அந்த டீப் ரூட் காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு அது வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது. இட் இஸ் அப் டு யுவர் பட்ஜெட், அப் டு யுவர் இன்ட்ரெஸ்ட், அதை பொறுத்து உங்களுக்கு உங்களுடைய கால நேரங்கள் பொறுத்து. இப்போ இஃப் யூ ஹாவ் ஒரு 6 மாதம் டைம் இருக்கு, 4 மாதம் டைம் இருக்குன்னா டெஃபினட்டா நீங்க இதை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, என்னோட பிரைட்ஸுக்கா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், கல்யாண பொண்ணு யாருக்கா இருந்தாலும், நீங்க 1 மாசத்துக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையுமே புதுசா ட்ரை பண்ணாதீங்க அப்படின்றது தான். என்னோட ஃப்ரெண்ட் இது பண்ணாங்க, அவங்களுக்கு அது ஒத்துருக்கும், நீங்களும் அதே மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒத்துக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், திடீர்னு போய் வந்துட்டு ஏதாவது பண்ணிக்குவாங்க, அப்புறம் அங்கங்க பேச்சியா நிற்கும். ஸோ அப்போ என்னென்னா, நல்லா இருக்கிற ஸ்கின்னை வந்து நம்மளே வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான். ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா, லைக் அது இமீடியட்டாக எந்த ஒரு விஷயம் வந்துட்டு சரியாய் வராது, இட் நீட்ஸ் சம் டைம். ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இருந்து நீங்கள் என்ன ரொட்டீன் எடுக்கிறீங்களோ அதுவே வந்து ரொம்ப மைல்டாக எடுத்துக்கோங்க.
1: சரி, இப்போ வந்து பிரைடல் மேக்கப் அப்படின்னு எடுத்துக்கும் போது எதுக்கெல்லாம் வந்து உங்களோட சஜஷன் அவங்க எதிர்பார்க்குறாங்க?
0: ஃபஸ்ட்டு வரும்போது வந்துட்டு மேக்கப் அப்படிங்கிறது மட்டும்தான் வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தே விட் பிகம் லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மாதிரி ஆயிடுவாங்க. லைக் தே விட் பி ஆஸ்கிங் லைக் ஒரு ஸ்டைல் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயமுமே கேட்பாங்க. சிலரெல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த கல்யாண பட்டுப்புடவை எடுக்க போகும்போது, மேடம் இது நான் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவங்கெல்லாம் உண்டு. இல்லைங்க, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது தான்.
1: சரி, இப்போ வந்து பியூட்டிஷியன் அப்படின்றவங்க வந்து மெகந்தியிலேருந்து பிரைடல் மேக்கப் வரைக்கும் எல்லாரும் ஒருத்தரே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட ப்ரொசீஜர் என்ன, அதாவது பிரைடல் மேக்கப் மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா?
0: என்னோடது வந்து நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மேக்கப் பண்ணுவோம், ஹேர்டோ இருக்குது, சாரி ட்ரேப்பிங் இருக்குது. இதில் ஒவ்வொருத்தருடைய ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் வந்து மாறுபடும் சரிங்களா. ஒரு சிலர் வந்துட்டு ஜுவல்லரி அதெல்லாமே வந்து கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் பெரும்பான்மையானவங்க பண்ணக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கப் இருக்கும், ஹேர்டோ இருக்கும், சாரி ட்ரிப்பிங் இருக்கும். ஒருத்தங்க புக் பண்ண வர்றாங்கன்னா இது 3க்கும் சேர்த்து தான் புக் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து அப்படிங்கிறது வந்துட்டு மெஹந்தி அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க, இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து இருப்பாங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திருமணம் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அழகான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே அதே மாதிரி தான், வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நம்ம சந்திக்க போகிறோம் இல்லையா. ஸோ அது வந்து ஒரு அழகான தருணமாக அமையணுன்றதான் எல்லாரோட விருப்பமுமே. ஸோ அதுக்காக நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப தேடி தேடி இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்பாங்க, அவங்களும் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் நிறைய தேடி பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறைய தேடி தேடி பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து சஜஷன் வந்து உங்ககிட்ட கேட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லை அவங்களாவும் கொண்டு வந்தவங்களும் இருப்பாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது, இதை அடிக்கடி வந்து நிறைய பேர் இதையே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா ட்ரெண்டிங்கில் இருக்கிற மாதிரி?
0: எஸ் அது வந்து என்னென்னா, இன்னைக்கு அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, என்னுடைய ஸ்கின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும் சரிங்களா, ரெண்டாவது வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், மெயினாக அதை கேட்குறாங்க. நான் நானாக தெரியணும் அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரு சின்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அனுபவம் நடந்தது. ஒரு பிரைடு வந்து என்கிட்ட வந்து ட்ரையல் மேக்கப்க்கு வந்திருந்தாங்க. நான் அப்போ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன், ஒரு டேபிள் நிறைச்சி ப்ராடக்ட் இருக்குது, ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 வெரைட்டி ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்குது, கன்சீலர்ஸ் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் தேர். அவங்க வந்து சிம்பிளி பார்த்துட்டு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இவ்வளவுதானா அப்படிங்கிறது விஷயமே கிடையாது. இன்ஃபேக்ட் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ப்ராடக்ட் வச்சும் கூட மேக்கப் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு, உங்களுடைய தருணத்துக்கு, இப்போ நீங்கள் டே டைம் ஃபங்க்ஷனா இல்லை நைட் டைம் ஃபங்க்ஷனா, எந்த டைமில் உங்கள் ஃபங்க்ஷன் வருது, உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் வேணுமா இல்லை வந்துட்டு உங்களுக்கு க்ளோயி லுக் வேணுமா, ரேடியண்ட்டாக வேணுமா, எது அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம அது பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்டோடைய ஒரு வேலை. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நிறையா ப்ராடக்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே விஷயமே கிடையாதுங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா உங்களோட ஸ்கின் டைப்புக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த ஸ்கின் டைப் அப்படின்றது நீங்கள் பார்த்து சொல்வீங்களா?
0: இன்னைக்கு இருக்கக்கூடிய மொபைல் உலகத்தில் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரியுது. தே ஆர் ஹேவிங் தட் அவேர்னஸ்ங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கா, உங்களுக்கு காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கா, ஆயிலி ஸ்கின்னாக இருக்கா அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியுது. அதில் வந்து அவங்க மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு சரியாக சொல்லுவாங்க, சில பேர் வந்துட்டு கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க. அப்போ வந்து இந்தந்த இடத்துல உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன்ஸ் கொடுப்போம்.

0: அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, நான் வந்து ட்ரெண்டியான விஷயத்த ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக கிடையாது, ஸ்டாண்டர்டான விஷயத்த தான் நான் அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு க்ரீம் நல்லாயிருக்கும், நாளைக்கு வந்துட்டு அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் வேறு இன்னொன்று வரும். ஸோ ஐ நெவர் யூஸ் டு டூ தட். ஸ்டாண்டர்டாக என்ன இருக்கோ, ஒரு ப்ராடக்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி பார்த்து அது கரெக்டாக இருக்குதா, என்னோடய பிரைட்ஸுக்கு அப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன், இல்லைன்னா நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்.
1: ஓகே, இப்போ அந்த மேக்கப் அப்படின்ற விஷயத்தில் இன்னுமுமே வந்து மக்கள்கிட்ட இந்த ஒரு அவேர்னஸும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்னு ஏதாவது இருக்கா?
0: யா, நிறையா இருக்குது. அதில் ஒரு ரெண்டு மூணு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டை நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், லைக் நீங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஒரு நீங்களாகவே நீங்கள் முடிவெடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு சஜஷன் கேட்குறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருக்கணும். லெஹங்கா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் அந்த கோல்டு ஜுவல்லரி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு செட் ஆகி வரும்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, இது ஈவினிங் ஃபங்க்ஷனு, நீங்கள் லெஹங்கா போடுறீங்க, அப்போது இந்த ஜுவல்லரி இது செட் ஆகும், இதுக்கு இது பண்ணுங்கள் அப்படிங்கிறது. அவங்க வந்துட்டு தே வோன்ட் ஃபோர்ஸ் யூ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா இட் இஸ் அப் டு யூ தான். இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ஆனால் அது பண்ணுனா நல்லா இருக்கும்னா பண்ணிக்கலாம். அடுத்தது வந்துட்டு அந்த திருமண நாளுக்காக வந்து ஒரு 90 நாளோ 120 நாளோ ஒரு 6 மாதமோ பாடுபடுவாங்க, ஆனால் அந்த மேக்கப் போடுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு அப்படி தேடி பிடிச்சி பண்ணுவாங்க, ஆனால் சீக்கிரம் பண்ணுங்க, அரை மணி நேரத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம ஒன்றும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு வந்துட்டு மந்திரவாதி கிடையாதுங்க. அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும், ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இன்னொரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு தேர் ஷுட் பி சம் டைமிங். அது வந்து அந்த ஃபேஸில் வந்துட்டு இல்லைன்னா லேயரிங்காக தெரியும். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு நேச்சுரலான ஒரு லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்கன்னா அதுக்குண்டான ஒரு டைம் கொடுக்கணும்ல. அரிசி குக்கரில் வேகிறதுக்குன்னா ஒரு 3 விசில் வந்தால் தானே சாப்பாடு வேகும், அதுக்குள்ளே வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எஸ் அதே சேம் தான், இது இட் அப்ளைஸ் டு எவ்ரி திங், இங்கேயும் அதே தான். ஸோ அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும். அது சம்டைம்ஸ் சில ஆர்ட்டிஸ்ட் சொல்லுவாங்க, நான் அரை மணி நேரத்தில் இது நான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டுன்னு, பட் அதை ஒரு ஆள் பண்ண மாட்டாங்க. பல பேருடைய ஒரு பிரத்யர்த்தனத்தின் பேரில் தான் அது வந்து நடக்கும், சரிங்களா? பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு மேக்கப்புக்கு வந்துட்டு ஒரு 2.5 hours அப்படிங்கிறது கம்பல்சரி அவங்க கொடுக்கணும். ஏன்னா இதுதான் நீங்கள் காலகாலத்துக்கு வச்சு பார்க்க போகிறீங்க. அந்த ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் வந்துட்டு உங்களுக்கு அது சந்தோஷம்தான் வரணுமே ஒழிய, அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கல, அந்த மனசு வந்து அந்த சங்கடமே படக்கூடாது. இந்த இடத்துல வந்து மாற்றம் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்துட்டு அவங்களுடைய கட் ஹெல்த் அப்படிங்கிறது இருக்கு. கட்டுங்கிறது வந்து நம்மளுடைய செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு கேர் எடுத்து அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். நம்ம நாளெல்லாம் வெளியில் வந்துட்டு நல்ல வெஸ்டர்ன் உணவுகள், அது வெஸ்டர்ன் உணவுகள் தப்புன்னு சொல்ல வரல, ரொம்ப வந்துட்டு ஒரு சீசி அந்த மாதிரியான விஷயம், ஃபேட்டி ஐட்டம்ஸாக நம்ம சாப்பிட்டுட்டு உடம்புக்கு தேவையான நார் சத்துக்களோ இல்லை புரதச்சத்துக்களோ இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி அவுட்டர் க்ளோ வரும்? அந்த கட் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. அதுக்கு வந்து கம்பல்சரியாக அவங்க வந்துட்டு அவங்கள தன்னை தயார்படுத்திக்கணும்.
1: என்ன மாதிரி இன்டேக்ஸ் எடுக்கணும்னு சொல்லிடுங்க.
0: நியூட்ரிஷியஸ் ஃபுட் அது வந்து அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு டயட்டிஷியன் வந்துட்டு அவங்க கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கலாம், இன்னும் அது சிறப்பாக இருக்கும். லைக் ஒருத்தங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ட்டு இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மசில் பாடி ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க எடுத்துக்கும் போது அது அந்த திருமண நாள் அன்னைக்கு மட்டும் இந்த அழகுங்கிறது முடிஞ்சு போகக்கூடாது, அது இட் ஷுட் கண்டினியூ ஃபார் எவர், சரிங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கணும். எல்லாருக்குமே ஆசை என்னன்னா நம்ம அழகா இருக்கணும், இளமையா இருக்கணும்னு. பட் அதுக்குள்ளான வந்து பயிற்சிகள்ங்கிறது ஒன்று இருக்குல்ல, டெய்லி வந்துட்டு வேர்வை சிந்தணும். வேர்வை சிந்தணும்னு இந்த சென்ஸ் அவங்க வந்துட்டு எக்ஸசைஸ் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒரு 30 நிமிஷங்கிறது வந்து கம்பல்சரியாக அது பண்ணி ஆகணும். நார்ச்சத்தான உணவுகள் எடுத்துக்கோங்க, பேலன்ஸ்டு டயட்டாக எடுத்துக்கோங்க, நல்லா வந்துட்டு உங்களோட உடற்பயிற்சி செய்யுங்க. மனசுக்கு வந்துட்டு தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு இன்னொரு இடத்துல போய் இருக்க போகிறீங்க, இப்போ இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் வேறு, அங்கே இருக்கிற பீப்புளில் இருந்த இடம்ங்கிறது வந்துட்டு வேறையாக இருக்குது. அப்போது அதுக்கு வந்து உங்கள் மனநிலையை வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அப்போ வந்து இந்த தியானம் இதெல்லாம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கே வந்துட்டு ஒரு அமைதியான ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ், நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு, கான்ஃபிடென்ஸ் ப்ளஸ் காம்னஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு அதுதான் உண்மையான க்ளோ அப்படிங்கிறது, அது நீங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அது கூட வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடிய வெளிப்புற பயிற்சிகள் இது எல்லாமே சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் உண்மையாகவே திருமணத்துக்கு ஃபிசிக்கல்லையும் சரி மென்டலையும் சரி நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது அந்த திருமண வாழ்க்கையும் வந்துட்டு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் இனிமையாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.
1: உண்மையாகவே ரொம்ப ரொம்ப அருமையாக இதுவரைக்கும் உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, அதாவது நீங்கள் பண்ணுறது வெறும் அழகுன்னு மட்டும் சொல்ல முடியாது, பலருக்கு நம்பிக்கையையும் உருவாக்கும் இந்த கலை ஒரு மிக சிறந்த துறை அப்படின்னே சொல்லலாம். மேலும் உங்கள் பயணம் செம்மையாய் தொடர வாழ்த்துக்கள் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் மே 13 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: மே 13 தேதியான இன்று இந்திய நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவை முதன் முதலில் கூடிய நாள் இன்று.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் பனங்கற்கண்டின் குணாதிசயங்கள் பற்றி ஒரு சில துளிகள். நமக்கெல்லாம் பனங்கற்கண்டு அப்படின்னு ஒன்று இருக்கிறதே சளி பிடிச்சா மட்டும்தான் தேடுவோம். இந்த பனங்கற்கண்டு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா, பனம்பாளையின் முனையில சீவி விட்டு அதுல வடியக்கூடிய சாரை ஒரு களத்துல பிடிச்சி அந்த சாறுல சுண்ணாம்பு விட்டு வச்சோம்னா அந்த சாறு புளிக்காம கிடைக்கிறது தான் பதனி. அந்த பதநீரை பெரிய கொப்பரையில வச்சு சூடேத்துறது மூலமா கிடைக்கிறது தான் பனங்கற்கண்டு. இப்படி கிடைக்கக்கூடிய பனங்கற்கண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கான். இந்த பனங்கற்கண்டுல விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் இருக்கிறது மட்டுமல்லாம, கொஞ்சமா இந்த பனங்கற்கண்டை எடுத்து வாயில போட்டு அதோட உமிழ்நீரை விழுங்க விழுங்க இருமல், தொண்டை கரகரப்பு, சளி வெளியேற்றம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வா அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த சளி வெளியேற்றத்திற்கு இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, ஒரு அரை தேக்கரண்டி மிளகு, ஒரு கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள், ஒரு தேக்கரண்டி பனங்கற்கண்டு போட்டு பாலில் கலந்தும் குடிக்கலாம். அது மட்டும் இல்ல, கொஞ்சமா சீரகத்தோட பனங்கற்கண்டு எடுத்து வாயில போட்டு மென்னு சாப்பிட்டா

வாய் துர்நாற்ற பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இதில் இருக்கக்கூடிய சீனி சத்து உடலுக்கு தேவையான வெப்பத்தையும், இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பற்கள் உறுதி பெறவும் எலும்புகள் வலிமை பெறவும் உதவியா இருக்குமா.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் அடுத்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை துணை பேராசிரியர் எம் இவாஞ்சலின் பிரதிபா அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். மேற்படிப்பு குறித்த ஆலோசனையில் இன்னைக்கு
1: நம்ம பார்க்க போற துறை சைக்காலஜி. பிஏ அல்லது பிஎஸ்சி சைக்காலஜி படிச்சிருக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ரோட்மேப், கார்ப்பரேட் ஜாப்ஸ்க்கான ரோட்மேப், அது போக இல்லாமல் ரிசர்ச்க்கான ரோட்மேப், இது மூணையும் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். முதல்ல கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான ரோட்மேப் நான் சொல்கிறேன். சைக்காலஜி கிராஜுவேட்ஸுக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன், நம்ம டிகிரி முடித்த உடனே யாருனாலும் ட்ரை பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி மாதிரியான தேர்வுகள், குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாம்ஸ் ட்ரை பண்ணலாம். இது போக இல்லாமல் சைக்காலஜிக்குனே உடைய சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. இந்தியன் ஆர்மி சைக்காலஜிஸ்ட் போஸ்ட் இருக்குது, அல்லது இந்தியன் ஆர்மி கவுன்சிலர், இது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் மூலமா செலக்ட் ஆகலாம். இது போன்ற வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். AFMC-லயும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது போக டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் DIPR, இங்கேயும் வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் CGL கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இது போக இல்லாம rehabilitation and mental health positions இருக்குது. NHM, AIIMS, RINPAS இந்த மாதிரியான ஃபேமஸான ஹாஸ்பிட்டல்ஸில், மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் பொசிஷன்ஸுக்கு நீங்கள் தேடலாம். இதெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த சைக்காலஜி படித்தவர்கள்.

அவர்களுக்கு. நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஜாப்ஸை நீங்கள் வந்து தேடி எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு ஒருவேளை டிஃபென்ஸ்க்குள்ளே போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை நோக்கின பயணத்தை நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். யூபிஎஸ்சியில் வந்து சைக்காலஜிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ யூபிஎஸ்சி போகிறவங்க அப்படி போகலாம். ஆர்மி டிஃபென்ஸ்னு போகிறவங்க இந்த டிஐபிஆர்னு சொன்னேன் இல்லையா, டிஃபென்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச், அப்படிப்பட்ட இடங்களில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கு போகலாம். எஸ்எஸ்பி சைக்காலஜிஸ்டாக ட்ரை பண்ணலாம். ஏஎஃப்எம்சி கவுன்சிலர் போஸ்ட்டுக்கும் ட்ரை பண்ணலாம். இப்போ என்ஹெச்எம்லேயும் கிளினிக்கல் கவுன்சிலிங் ரூல்ஸ் இருக்கும், பட் அதுக்கு வந்து கண்டிப்பாக எம்ஏ அல்லது எம்ஃபில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். என்ஹெச்எம் அப்படிங்கிறது நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷன். இதுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு. இது வந்து சைக்காலஜி படித்தவர்களுக்கான ரொம்ப ஸ்பெஷலான கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது. நீங்கள் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து வரும், அல்லது ஆர்மி மெடிக்கல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க, எய்ம்ஸ் தெரியும், ரின்பாங்கிறது ராஞ்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூரோ சைக்காயட்ரி, நிம்ஹான்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், இது வந்து பெங்களூரில் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீஹாப் கவுன்சிலிங் ஜாப்ஸ்க்கு வந்து

ஆனால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இது. நீங்கள் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்லேருந்து வரும், அல்லது ஆர்மி மெடிக்கல் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ம்ஸ் தெரியும், ரின்பாங்கிறது ராஞ்சி இன்ஸ்டிடியூட் ஃபார் நியூரோ சைக்காயட்ரி, நிம்ஹான்ஸ் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்சஸ், இது வந்து பெங்களூர்ல இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரீஹாப் கவுன்சிலிங் ஜாப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷனலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட வேண்டியது பிஜி டிப்ளமா இன் கவுன்சிலிங் ஆர் ரீஹாபிலிட்டேஷன் சைக்காலஜி. இந்த படிப்பு நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அடுத்ததா கார்பரேட் கேரியர்ஸ்க்கான ரோட் மேப் நான் சொல்றேன். கார்பரேட் கேரியர்ஸ் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இருக்குது. நீங்க வந்து தேட வேண்டிய ரோல்ஸ் வந்து ஹியூமன் ரிசோர்ஸஸ்ல வெல்னஸ் அப்படிங்கிற அந்த கார்பரேட், இதில் யூஎக்ஸ், யூஎக்ஸ்ங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் பிஹேவியர் ஃபோக்கஸ்டு டொமைன்ஸ்ல சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ஷைன் பண்ணலாம். என்ன மாதிரியான ரோல்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி கார்பரேட் ஜாப்ஸில் பார்க்கலாம்னா, ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஆர்கனைசேஷனல் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜிஸ்ட்டுங்கிற ரோல் இருக்குது, பிஹேவியரல் அனாலிஸ்ட் அப்படிங்கிற ரோல் இருக்குது, கார்பரேட் வெல்னஸ் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ரோல்ஸ் இருக்குது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச்சர் அதாவது யூஎக்ஸ் ரிசர்ச்சர், அப்புறம் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் அனாலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. கண்டென்ட் டெவலப்பராகவும் ஒர்க் பண்ணலாம் ஃபார் மென்டல் ஹெல்த் எஜுகேஷனல் டெக் பிளாட்ஃபார்ம்ஸுக்கு. இப்போ உங்கள் கேரியர் ட்ராக் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு ஹெச்ஆர் பிடித்திருந்தாலோ, அல்லது இண்டஸ்ட்ரியல் அண்ட் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு பீப்புள் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேட்டடான ரோல்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். யூசர் அண்ட் ப்ராடக்ட் டிசைன் பற்றி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் யூஎக்ஸ் ரிசர்ச்சில் நீங்கள் கேரியர் ட்ராக் சூஸ் பண்ணலாம். கார்பரேட் தெரப்பிலேயோ வெல்னஸ் ரோல்ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நோக்குன்னு உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். ஒன்று, நீங்க ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல, ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல, இது போன்ற விஷயங்கள்ல நீங்க வந்து ஒரு படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து அப்ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம மேற்கொண்டு நம்மளை மேம்படுத்திக்கிறது. யூசர் ரிசர்ச்ல அதாவது யூஎக்ஸ் ரிசர்ச் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மேற்கொண்டு மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயம். இந்த யூசர் ரிசர்ச் பற்றியும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க, கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ளவங்க டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுக்கலாம். சாஃப்ட் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் லேர்ன் பண்ணிக்கலாம். லைஃப் கோச்சிங்கிறதும் ஒரு சர்டிஃபிகேஷன் லேர்ன் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இன்றைக்கி வந்து இன்றியமையாததாக ஆகிவிட்டது. அதனால் கண்டிப்பாக எஸ்பிஎஸ்எஸ், எக்ஸல், ஆர், ஃபிக்மா. ஃபிக்மாங்கிறது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான உள்ள சாஃப்ட்வேர், யூஎக்ஸ் கூடிய சாஃப்ட்வேர் வந்து ஃபிக்மா, FIGMA. இந்த சாஃப்ட்வேரும் லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் கார்பரேட் ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு அது வசதியாக இருக்கும். நம்ம இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து ரொம்ப தேவை கண்டிப்பாக. கார்பரேட் ஜாப்ஸ் வந்து சடனாக நம்ம பெரிய ரோல்ஸ்க்கெலாம் போக முடியாது, எடுத்த உடனே போகவும் முடியாது. அதனால் முதல்ல ஒரு என்ட்ரி லெவல் ஜாபோ இன்டர்ன்ஷிப்ஸோ நீங்கள் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடித்த கார்பரேட் கம்பெனிஸில் நீங்கள் மென்டல் ஹெல்த் ஸ்டார்ட் அப்ஸ் வச்சுருக்காங்க, இல்லை ஹெச்ஆர் ரோல்ஸ் வச்சுருந்தாங்க, இல்லை எஜுகேஷனல் டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் வந்து சின்ன சின்ன இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களோட ரெசியூமை நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி தான். அடுத்தது, உங்களுக்கு பிடித்திருந்தா மேற்கொண்டு ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி கார்பரேட் ஜாப்ஸ்க்கு போகணும்னா அவங்க எதிர்பார்க்கிற ஹையர் எஜுகேஷனல் ஸ்கில்ஸ்னா இந்த MA MSc இன் இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி அல்லது HR கவுன்சிலிங், இந்த மாதிரியான விஷயங்களில் MA MSc படிச்சிருக்கணும். MBA இன் HR அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது ஆர்கனைசேஷனல் லீடர்ஷிப், இதில் MBA பண்ணியிருந்தாலும் அது வந்து ஒரு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஎக்ஸ் டிசைன் வந்து நீங்கள் அதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிஹேவியரல் சயின்ஸ் படிச்சிருக்கலாம். யூஎக்ஸ் டிசைன்கிறதும் ஆப்ஷனல் ஹையர் எஜுகேஷனாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ரோல்ஸ் பிடிச்சிருந்தா இதுக்கு போகலாம். நான் அடுத்து சொல்ல போகிறது ரிசர்ச் அண்ட் அகடமியா ரோட் மேப் ஃபார் சைக்காலஜி கிராஜுவேட்ஸ். உங்களுக்கான ரிசர்ச்சராக ஆகிறது எப்படி சைக்காலஜியில், சைக்காலஜிஸ்டாவோ ரிசர்ச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்டாகவும் நீங்கள் மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முதல்ல MA அல்லது MSc இன் சைக்காலஜி, ஒன்று கிளினிக்கல் சைக்காலஜியாவோ இல்லை கவுன்சிலிங்கோ இல்லை அப்ளைட் சைக்காலஜியோ இல்லை இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜியாவோ ஏதோ ஒன்றுல நீங்கள் கண்டிப்பாக MA MSc முடிச்சிருக்கணும்.
எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் ஆர்சிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி கண்டிப்பாக முடித்திருக்க வேண்டும். இது போக இல்லாமல் நீங்கள் எம்ஃபில் இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்து ஆர்சிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தெரப்பிஸ்டாக ஒர்க் பண்ணலாம். தெரப்பி கொடுக்கறதுக்காகவோ இந்த மாதிரி அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் டிப்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆர்சிஐ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தபடியாக நீங்கள் ரிசர்ச்ங்கிற டீச்சிங் அகாடமி

0: மியாக்குள்ளே நுழையணும், பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஜிசி நெட் JRF எக்ஸாமினேஷன்ஸ் கட்டாயமாக முடித்திருக்க வேண்டும். இது வந்து பிஹெச்டி இன் சைக்காலஜிக்கு பயன்படும். நீங்கள் நியூரோ சயின்ஸ்லேயும் பிஹெச்டி பண்ணலாம், பிஹேவியரல் சயின்ஸ்லேயும் பிஹெச்டி பண்ணலாம். ஐஐடிஸ்லேயும் வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, NCERT-லேயும் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கேயும் நீங்கள் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாவோ ரிசர்ச் அசோசியேட்டாவோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரிசர்ச். கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலைசேஷனை லேர்ன் பண்ணிக்கணும். ஒன்று கிளினிக்கலில் ஸ்பெஷலைசேஷன் டெவலப் பண்ணிக்கணும், இல்லை கவுன்சிலிங்லேயோ இல்லை ரிசர்ச் அண்ட் டீச்சிங்லேயோ நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ட்ராவல் பண்ணலாம். ரிக்வயர்ட் எக்ஸாம்ஸ் என்னென்னா RCI எக்ஸாம், அதாவது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் சர்டிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை. அப்புறம் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதினீங்கன்னா இந்த மாதிரியான நல்ல ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். DIPR, எய்ம்ஸ், NCERT, நிம்ஹான்ஸ், TISS இன்டர்ன்ஷிப் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணலாம் முதல்ல ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு. அடுத்தது இன்டர்நேஷ்னல் NGOஸ் இல்லைன்னா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபண்ட் பண்ணுற ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ்லையும் நீங்கள் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம். இப்போது பிஹெச்டி நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ICSSR, UGC இல்லை ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து சைக்காலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃபாரின் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் உங்களுக்கு. ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போகிறதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படும். இது போக இல்லாமல் வேறு வேலைவாய்ப்புகள் இருக்குது சைக்காலஜியில் இருக்குது அப்படின்னா கிளினிக்கல் சைக்காலஜி தெரப்பிஸ்டாவோ இல்லை ஹாஸ்பிட்டல் சைக்காலஜிஸ்டாவோ ஆகலாம். கவுன்சிலிங் சைக்காலஜின்னு படிச்சிங்கன்னா ஸ்கூல் அல்லது காலேஜ் கவுன்சிலராகவோ இல்லை சில NGO ரோல்ஸ்லையும் இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து IO சைக்காலஜிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷனல் சைக்காலஜி. இப்படிப்பட்டவர்கள் லீடர்ஷிப் கோச் ஆகவோ இல்லது HR மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ இவங்க போகலாம். ஃபொரன்சிக் சைக்காலஜி வந்து போலீஸ், கிரிமினாலஜி, கோர்ட் சைக்காலஜிஸ்ட் அந்த மாதிரியான ரோல்ஸ்க்கு இடங்களில் பயன்படும். ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி வந்து ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய கிரிக்கெட் டீம்னாலும் சரி ஹாக்கி டீம்னாலும் சரி கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து அந்த டீமில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து லக்ஷ்மிபாய் நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி TISS-லையும் படிக்கலாம் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. ஃபிட்னஸ் கம்பெனிஸ்லையும் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட்டுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து கரிக்குலம் டிசைன்லேயும் லேர்னிங் கோச்சாகவும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். NCERT அப்புறம் NIEPA, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த இன்ஸ்டிடியூஷன்லையும் எஜுகேஷனல் சைக்காலஜி பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்பெஷலைசேஷன். இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன்ஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி இதை நோக்கின கேரியரை நீங்கள் வந்து வடிவமைச்சுக்கிடலாம்.
1: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமிழக வெற்றிக் கழகம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் வெற்றி பெற்றுள்ளது. நம்பிக்கை வாக்கெடுப்பு மீதான தீர்மானத்திற்கு

0: எதிர்ப்பு தெரிவித்து 22 பேர் வாக்களித்த நிலையில் 5 பேர் நடுநிலைமை வகித்தனர். முன்னதாக தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தமது அரசின் மீதான நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை பேரவையில் முன்மொழிந்தார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அமமுகவை சேர்ந்த ஒரு உறுப்பினர், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அஇஅதிமுகவை சேர்ந்த 22 உறுப்பினர்கள் தாவேகாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களித்தனர். சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், முந்தைய திமுக அரசு நிறைவேற்றிய மக்கள் நலத்திட்டங்களை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பணிகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். பின்னர் சில விமர்சனங்களை முன்வைத்து அவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக அவர் அறிவித்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினர். தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாக்கெடுப்பிற்கு அனுமதித்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் திரு விஜய் தலைமையிலான தாவேக அரசு வெற்றி பெற்றதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், நம்பிக்கை வாக்கெடுப்பில் தமது அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று உறுதியளித்த அவர், மக்களின் நலனிற்காக தமது அரசு செயலாற்றும் என்று உறுதியளித்தார்.
1: மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. எம் மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு.
0: உறுப்பினர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களுடன் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேகா தனது பெரும்பான்மையை இன்று நிரூபிக்க தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் திரு விஜய் தலைமையிலான அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சராக தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தங்கம் உள்ளிட்ட விலை மதிப்பு மிக்க உலோகங்களின் இறக்குமதி வரியை மத்திய அரசு அதிகரித்துள்ளது. இதன்படி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கம், வெள்ளி போன்றவற்றிற்கு 5% வரியும், பிளாட்டினத்திற்கு 5.4% வரியும் விதித்து மத்திய அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. மேற்காசிய நெருக்கடி தொடரும் நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டுள்ளார். அண்மையில் குஜராத் மற்றும் அசாம் மாநிலங்களுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட போது இந்த செயல்பாடு நடைமுறைப்படுத்தப்பட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. மேற்காசிய பதற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் எரிபொருளை சார்ந்திருப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் உள்ளிட்ட 7 வேண்டுகோள்களை பிரதமர் அண்மையில் விடுத்த நிலையில் பிரதமரின் வாகனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தமது பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை பெருமளவு குறைத்துக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று அதிகாலை 6 பேர் உயிரிழந்தனர். சோதனை சாவடியில் தடுப்புகளை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த லாரி ஓட்டுநர் மற்றும் காவலர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டது. இந்த கார் மயிலாடுதுறையிலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நேரிட்டது. இதனிடையே இந்த சம்பவத்தில் உயிரிழந்த வெள்ளக்கோவில் காவல் நிலைய காவலரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார். அவரை இழந்துள்ள குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு, சமூக பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் சட்ட செயலாக்கம் போன்ற முறையான சீர்திருத்தங்களின் அவசியத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்ரமணியன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெறும் தொழிலாளர்களின் உரிமைகள் அரசு மற்றும் தனியார் துறையின் பொறுப்புணர்வு தொடர்பான உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், அமைப்பு சாரா பிரிவை சேர்ந்துள்ள புலம்பெயர் தொழிலாளர்

0: தொழிலாளர்களை பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். இப்புலம்பெயர் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண பல்வேறு அமைப்பு நிலையிலான விவாதங்கள் மற்றும் ஆலோசனைகள் தேவை என்றும் குறிப்பிட்டார். இதில் விவாதிக்கப்படும் கருத்துக்களை மத்திய மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளின் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். வளர்ச்சி பாதையில் கிராமங்கள் 2026 தேசிய வினாடி வினா நிகழ்ச்சியை மத்திய இளைஞர் நல விளையாட்டு அமைச்சகமும் உள்துறை அமைச்சகமும் இணைந்து மை பாரத் தளத்தில் தொடங்கியுள்ளது. எல்லை கிராம மேம்பாட்டு திட்டத்திற்கான செயல்பாடுகள் அடுத்த மாதம் தொடங்க உள்ள நிலையில் இளையோரின் பங்களிப்பை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கையாக இந்த வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை இணையதள வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் நாட்டிலுள்ள இளையோர் பங்கேற்க அமைச்சகம் அழைப்பு விடுத்துள்ளது. எல்லை கிராம மறுசீரமைப்பு, உள்ளூர் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்துவதற்கான மத்திய அரசின் முயற்சிகளை இளையோர் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த இணையதள வினாடி வினா நிகழ்ச்சி ஒரு கலந்துரையாடல் தளமாக திகழும் என்றும் அமைச்சகம் எடுத்துரைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விவசாயிகள் தனி அடையாள எண்கள் பெற வரும் 30ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அடையாள எண் பெறாத விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய ஆதார் நகல், நில ஆவணங்கள் நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் ஆகியவற்றுடன் அருகில் உள்ள பொது சேவை மையம் மற்றும் கிராமங்களில் முகாம் நடைபெறும் இடங்களுக்கு சென்று பதிவு செய்து கொள்ள வேண்டும். கடைசி நாள் 30/5/2026 ஆகும். அனைத்து விவசாய பெருமக்களும் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.
0: மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரதமரின் கௌரவ நிதி தொகை பெற்று வரும் விவசாயிகள் தங்களின் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்காசி மலர் சந்தையில் பூக்களின் வரத்து அதிகரிப்பால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்காசி சங்கரன் கோவில் பூச்சந்தை விற்பனை செய்யப்படும் பூக்கள் அண்டை மாநிலமான கேரளா மற்றும் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரித்ததால் பூக்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. இதனால் பூக்களின் விலை சற்று சரிவை தொடங்கியது. இன்று 1 கிலோ மல்லிகைப்பூ 500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய், காந்திப்பூ 40 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 40 ரூபாய்க்கும், ரோஜாப்பூ 80 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வியாபாரம் என்பது கணிசமாக குறைந்து காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரி பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அனுமதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராய்ப்பூரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு தற்போது 2வது இடத்திலும், குஜராத் டைட்டன்ஸ் முதலிடத்திலும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5வது இடத்திலும் உள்ளன. தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிகள் சென்னையில் இன்று தொடங்கின. வரும் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் அபய் சிங், ஜோஷ்னா சின்னப்பா, ரத்திகா சிலான், ராகுல் பைத்தா, ஹரீந்தர் பால் சிங், வேலவன் செந்தில்குமார் ஆகியோர் பங்கேற்கின்றனர். இதில் வெற்றி பெறுவோர் அடுத்த மாதம் 18ஆம் தேதி மலேசியாவில் நடைபெறவுள்ள ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் 144 உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றுள்ளது. முந்தைய அரசால் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் தொடரும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக NR காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றார். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் இன்று 6 பேர் உயிரிழந்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

நேரம் பகல் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து

உரிமை குரல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் பகல் 2:35. நிகழ்ச்சியின் நிறைவாக பாடலாக பாடும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது மதுர தென்றல். இனி தொடர்வது விளையாட்டு அரங்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 2:40. ஆகாஷவாணி.
1: விளையாட்டு அரங்கம்.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இந்த வார விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்கள். வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்கள் மேடம், ரொம்ப யங் ஏஜில், அதாவது இந்த 21-18 கேட்டகிரிலேயே நம்ம ஆல் இண்டியா மேட்சஸ் நிறையா நீங்கள் டோர்னமெண்ட் சொல்லியிருக்கிறதா உங்கள் ப்ரொஃபைலில் சொல்லியிருக்கீங்க. ஹாக்கின்ற கேமை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஸ்கூல் டேஸ் எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஹாக்கியில் இன்வால்வ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்னென்னவா இருந்துச்சு? இந்த விளையாட்டை நீங்கள் தேர்ந்தெடுத்த அனுபவங்கள், இந்த விஷயங்களை எங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன்.
4: ஃபஸ்ட்டு நான் ஹாக்கி வந்து எங்கள் ஸ்கூலில் தான் பார்த்தேன். எங்கள் ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் எய்டட், டி நகர் சென்னையில் இருக்குது. ஸோ நான் 7th தான் ஹாக்கியை ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹாக்கி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. லைக் எல்லாருமே அதை டேஞ்சரஸ் கேம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது டேஞ்சரஸ் கேம் கிடையாது, அது ஒரு பேஷன், லவ் டுவர்ட்ஸ் ஹாக்கின்னு இருக்கும். ஸோ அப்படி நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்களுக்கு ராஜா சார் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கோச்சு. ஸோ அவரோட கைடன்ஸில் தான் நாங்கள் ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்டிங் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததே ட்ரிபிளிங் மட்டும், பேசிக் ஸ்கில்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். டேப் அண்ட் ரன், ப்ரொபுஷன் ஸ்டாப், இது தான் நாங்கள் ஒரு

0: 3 months 4 months இதே தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ பேசிக் ஸ்ட்ராங் ஆனக்கப்புறம் தான் ஹாக்கியை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அது ஸ்ட்ராங்லாம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்புறம் நாங்கள் ஒரு டீமாக எங்கள் ஸ்கூலில் ரெடி பண்ணாங்க. ஸோ அந்த டீமுக்கு கேப்டனாக நான் ஆனேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என் கோச்சு என் பிடி மேம் என்ன செலக்ட் பண்ணாங்க.
1: ஸோ அது எந்த ஏஜ் கேட்டகரியில் நீங்கள்
0: 2014 கேட்டகரி இதெல்லாம்
1: ஓகே. அதாவது ஒரு 8th 9th படிக்கும் போது
0: 7th 8th அந்த இது ஸ்டார்டிங்.
1: ஓகே ஃபைன்.
0: அப்போ அப்படி டீம் கேப்டன் ஆனோம். ஸோ ஸ்கூலில் ஸ்டே இந்த ஜோன் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எங்கள் ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் தான் வின்னர்ஸ் ஆனோம். அண்டர் 14 நாங்கள் தான் வின்னர்ஸ், அண்டர் 17 நாங்கள் தான் வின்னர்ஸ் ஆனோம் என்னோடய கேப்டன்ஷிப்பால். ஸோ அப்படியே நாங்கள் ஹாக்கி ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் நாங்கள் சிஎம் கப் ட்ராஃபின்னு அதாவது சிஎம் ட்ராஃபின்னு ஒரு நிறைய டோர்னமெண்ட்ஸாக கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வின்னர்ஸ் ஆனோம் அந்த ஸ்கூல் ஏஜ் கேட்டகரியில். அப்படியே ஹாக்கியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணோம். அப்புறம் ஃபஸ்ட்டு என்னோடய நேஷ்னல்ஸ் வந்து சத்தீஸ்கரில் நான் அட்டன் பண்ணேன், தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி. அதோடய கேம்ப் வந்து திருச்சியிலலாம் ஒரு 2 weeks அந்த மாதிரி கேம்ப் எடுத்தாங்க. அதில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் அந்த கேம்பில் ஒரு 40 members இருப்பாங்க. அதில் நான் மெயின் 18 செலக்ட் ஆனேன். செலக்ட் ஆகி மெயின் 11 ஆகி அந்த சத்தீஸ்கருக்கு போயிட்டு நாங்கள் விளாட்னோம். 2 matches ஆடினோம். அப்புறம் நாங்கள் குவாலிஃபை ஆகலை. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் இயரும் அதே சேம் நெக்ஸ்ட் இயர் நேஷ்னல்ஸ் அட்டன் பண்ணோம். அது வந்து ராஞ்சி ஜாக்கிரில் நடந்தது. ஸோ சேம் தமிழ்நாடுக்கு ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்புறம் அதே மாதிரி லோக்கல்ஸ் டோர்னமெண்ட்ஸ் ஆடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டே இருந்தோம். ஹாக்கியை ரொம்ப பிடிச்சி போய் ஹாக்கியை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிதான் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ். அதில் ஒரு 200-300-400 members பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகி ஒரு 50 members கேம்ப் எடுப்பாங்க. 1 month கேம்ப் போட்டாங்க. ஸோ அதில் நான் செலக்ட் ஆகி ஒரு 18 members டீம் மெயின் 18 செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த 1 month என் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அங்கே இருக்க செக்ரட்டரி, எங்களோட செக்ரட்டரி வந்து சேக மனோகரன் சார், தமிழ்நாடு பிரசிடென்ட் அவங்க. அப்புறம் ஹாக்கி இந்த ட்ரெஷரர் அவர். ஸோ அவங்க அப்புறம் அந்த சப் ஜூனியர் நேஷனல்ஸ் கோச்சு மேனேஜர் எல்லாருமே கன்சிடர் பண்ணி என்ன கேப்டனாக போட்டாங்க. அதுவும் அது எல்லாருக்கும் முன்னாடியும் போடும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அங்கே வந்து அப்போ அவங்க ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டோர்னமெண்ட்டில் ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இந்த டீம் சப் ஜூனியர்ஸ் டீம் கிளம்புது. அந்த கிளம்புறதுல டீம் கோச்சு அப்புறம் கேப்டன் மேனேஜர் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் அந்த மேட்சுக்கு போனோம். போயிட்டு குவார்ட்டர்ஸ் என்ட்ரு ஆனோம். ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப வருஷம் கழித்து அந்த டைமில் நாங்கள் குவார்ட்டர்ஸ் என்ட்ரு ஆனோம். அது என்னோட காம்படிஷன்ல நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அது ஹாப்பி மூமெண்ட்ஸ். அதை லைஃப் டைம் நான் மறக்க மாட்டேன். ஸோ அங்கே முடிச்சு அப்புறம் வந்து ஒரு 3-4 months ப்ராக்டிஸ் பண்ணோம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அது மடிக்கேரியில் ஒரு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது செலெக்ஷன் ட்ரெயில்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு. சேம் அங்கேயும் ஒரு 2 days செலெக்ஷன் இருந்தது. 300-400 members எல்லா ஸ்டேட்லேருந்து வந்தாங்க. ஒரு 2 days கண்டக்ட் பண்ணாங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட்டு, அப்போ ஸ்கில் டெஸ்ட், ஹிட்டு, புஷ், ஸ்டாப்பு. ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் 400 meters, 60 meters, 3x60 meters, 10 meters, 40 meters அதெல்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுலேயே என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்தேன். கொடுத்து இது சென்னையிலேருந்து மொத்தம் 4 பேர், என்னோட சேர்த்து 4 பேர் செலக்ட் ஆனாங்க. ஸோ அங்கே நாங்கள் 4 years அங்கே நாங்கள் இருந்தோம். அந்த 4 years நான் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன உடனே நான் வந்து ஜூனியர் நேஷனல்ஸ், அந்த ஏஜ் வந்து எனக்கு ஜூனியர்ஸ் சப் ஜூனியர்ஸ் கிடையாது. ஜூனியர்ஸ் அட்டன் பண்ணும்போது
1: 4 years வந்து நீங்கள் உங்களோட ரெகுலர் ஸ்டடீஸ்லேருந்து கம்ப்ளீட் எல்லாமே வந்தீங்களா? ப்ளஸ் டூ முடிச்சு நீங்கள் போனதா?
0: ப்ளஸ் டூ எண்டில் போனேன். போயிட்டு காலேஜ் வந்து நான் மடிக்கேரி கர்நாடகாவிலேயே ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
1: இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லும்பொழுது ரொம்ப யங் ஏஜ், அதாவது ஒரு 7th standard நீங்கள் சொல்கிறீங்க. அரௌண்ட் ஒரு 12-13 years நீங்கள் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களால் எப்படி வந்து ஸ்டடீஸையும் ஸ்போர்ட்ஸையும் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது? ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பசங்களுக்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. பசங்களோட பேரண்ட்ஸ்க்கு அதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. அதாவது பசங்க வந்து ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ணோம்னா ஸ்டடீஸை விட்டுருவாங்களோ, அந்த ஒரு கரியர் வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆகிடுமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்குது. பட் நீங்கள் வந்து இவ்வளோ ஜேர்னியை ட்ராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இதுக்கு மெயினாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருந்திருக்கோங்க, ஃபேமிலி அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்ணீங்க, அதாவது என்னால் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸ்போர்ட்ஸ்லையும் அச்சீவ் பண்ண முடியுன்ற விஷயத்த நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்ற டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஃபஸ்ட்டு என் ஃபேமிலியும் எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் வேணாம் ஹாக்கி வேணாம், ஏன்னா அது அடிப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் என்னோட இன்ட்ரெஸ்ட் பார்த்து அவங்களே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு மார்னிங் ஃபுட்டு கொடுக்குறதும் சரி, இதை எனக்கு என்னென்ன ரெடி பண்ண எல்லாமே அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்டடீஸ் மேலேயும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை வந்து எனக்கு ஹாக்கி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைம் ஹாக்கி வேணும்னா கண்டிப்பாக ஸ்டடீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க வீட்டில். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் நான் வந்து அது வந்து ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கிட்டேன். ஸ்டடீஸும் நான் நல்லா தான் படிப்பேன், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஓகே, எனக்கு ஹாக்கியை பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. எனக்கு அது எனக்கு வந்து டிஃபிகல்ட்டாக தெரியல, ஆனால் ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஆனால் ஒரு மேலே நம்ம லவ் வச்சா அது கண்டிப்பாக பண்ணிவிடும். நம்ம அந்த லவ்னால தான் நான் என்னுடைய ஸ்டடீஸும் அப்புறம் ஹாக்கியும் பேலன்ஸ் பண்ணேன்.

0: இப்போ இந்த ஸ்டடீஸில் வந்து ஒரு மென்டல் ஃபோக்கஸ் வேணும். இந்த விஷயத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மென்டல் ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு, இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: ஸ்போர்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப ஷார்ப் ஆகும், நாலேஜ் ரொம்ப ஷார்ப் ஆகும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் வந்து நம்மளுக்கு முன்னாடியும் கண்ணு இருக்கணும், பின்னாடியும் கண்ணு இருக்கணும், சைடில் இருக்கணும். ஏன்னா அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணும். சரி, அதே மாதிரி தான் எனக்கு ஸ்டடீஸில் இருந்துச்சு. சரி, இப்போ இது சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபோக்கஸ் ஹாக்கி எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், அதே மாதிரி தான் நான் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ இதுவாக தான் நான் கிரவுண்ட் வந்தால் கிரவுண்ட், ஸ்டடீஸ் வந்தால் ஸ்டடீஸ். ஸோ இதுவாக தான் நான் மிக்ஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். மிக்ஸ் பண்ணாமல் நம்ம வெறும் ஃபோக்கஸ்டாக ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும்.
0: ரொம்ப பெரிய விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக சொல்லிட்டீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்களோட காலேஜ் அதாவது ஆஃப்டர் ஸ்கூல் நீங்கள் ஒரு டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கதா சொல்கிறீங்க. ஸோ இந்த பேலன்ஸ் எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: நான் என்னோடய டிகிரி வந்து நான் சென்னையில் படிக்கலை, நான் சாயில் செலக்ட் ஆனோடனே எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கர்நாடகாவில் கிடச்சிது. டிகிரி யூனிவர்சிட்டி எல்லாமே அங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வேணான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு கொஞ்சம் ஒரு சில பேர்லாம் எடுத்து சொன்னக்கப்புறம் சரி ஓகே நம்ம அங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு. லாங்குவேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா கனடா லாங்குவேஜ் ஒரு நியூ லாங்குவேஜ், நம்ம என்ன பண்ண போகிறோம் எதுவுமே ஒரு ஐடியா இல்லை. பட் ஹாக்கி நம்பினால தான் நான் அங்கே போனோம். போயிட்டு அங்கே எனக்கு கொஞ்சம் பேர் அங்கே கைட் பண்ணாங்க. ஸோ அங்கே தமிழ் பேசுகிறவங்களும் இருக்காங்க, அவங்க மூலயமா எனக்கு கொஞ்சம் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். எங்க சீனியர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் அங்க பிகாம் ஜெனரல் அங்க போட்டு அங்க அந்த காலேஜ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்போர்ட்ஸ்னால அங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. சோ சப்போர்ட் பண்ணி என்னோட 3 இயர்ஸ் ஃபுல் நான் எந்த அரியர் எதுவும் இல்லாம கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன். சோ அதுக்கு அந்த காலேஜ் நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸ் விஷயத்தும் சரி, அவங்களோட என்ன முடிஞ்சதோ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ சாய் ட்ரைனிங் நாங்கள் டெய்லி ரெகுலர் எங்களுக்கு மார்னிங் ஈவினிங் 24/7 கிரவுண்ட் பக்கத்துல இருக்கும். ஸோ நாங்கள் காலேஜ் போகணும்னு அவசியம் கூட கிடையாது எங்களுக்கு. ஸோ முடிஞ்சால் போகலாம், இல்லைன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஆப்ஷன் கிடைச்சு. சாயில் சாயை பொறுத்த வரைக்கும் வெறும் ஹாக்கி ஹாக்கி ஹாக்கி அது மட்டும்தான். ஸோ எங்களுக்கு ஃபுட்டு அக்கோமடேஷன் எல்லாமே ஃப்ரீ. சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் யார் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்சனை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அவங்களால எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து ஃபுட் அக்கோமடேஷன் எல்லாமே ஃப்ரீயாக பண்ணிவிடுவாங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வேறு ஹாக்கியை மட்டும் ஆடி கொடுக்கணும், அந்த ஒரு விஷயம் தாங்க. ஸோ அந்த இதில் நாங்கள் அங்கே போனோம், ஜாயின் பண்ணோம், செலக்ட் ஆனோம். அதில் நாங்கள் சாய் டீம் ஆடும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜூனியர் நேஷனல்ஸ், சப் ஜூனியர், நெக்ஸ்ட்டு ஜூனியர் கேட்டகரி. அதில் போகும்போது எனக்கு எங்கள் சாய் கோச் என்ன சொன்னாங்கன்னா, நீ கர்நாடகா ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணு, உனக்கு கிடச்சதுன்னா நீ அதில் விளையாடி, இல்லைன்னா தமிழ்நாடு உன்னோட ஸ்டேட்டுக்கு நீ விளையாடினாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு செலெக்ஷன் கொடுத்தேன். அங்கே எனக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ என்னுடைய ஹாஸ்டல் பசங்க மட்டும்தான் எனக்கு அங்கே தெரியும், வேறு யாருமே தெரியும். அங்கே இருக்க செலெக்ஷன் கமிட்டி யாரும் எனக்கு தெரியாது. போனேன், ஹாக்கி ஒன்று நம்பி போனேன். என்னோடய பர்ஃபார்மன்ஸ் என்ன கொடுக்குமோ, என்னோடய பொசிஷன் வந்து மிட்ஃபீல்டர். ஸோ அதை நான் அங்கே அங்கே அட்டன் பண்ணேன். என்னோடய பொசிஷன் என்ன பண்ணுமோ நான் அதை கரெக்டாக பண்ணேன். என்னை செலக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். அதுவும் ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் இருக்கும்போது ஒரு ஜூனியர் பிளே, அதுதான் என் ஃபஸ்ட்டு ஜூனியர் நேஷனல்ஸ். ஸோ அந்த டைமில் என்ன எடுக்கும்போது ரொம்ப அதுவும் எனக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா வேறு ஸ்டேட்டில் போயிட்டு ஒரு அதர் ஸ்டேட் கேர்ள் அவங்க செலக்ட் பண்ணாங்கன்ட்டு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது.
0: இதை நீங்கள் சொல்லும்போது இன்னொரு கேள்வி வருது, என்னன்னா வந்து இப்போ ஹாக்கின்றது வந்து ஒரு டீம் கேம், ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட். இப்போ பேட்மிண்டன் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் ஸ்போர்ட், அதை வந்து எந்த ஸ்டேட்டெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடலாம். டீம் கேமை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட பொசிஷனில் நீங்கள் ப்ளே பண்ணாலும் அந்த டீம் கோஆர்டினேஷன் அந்த கம்யூனிகேஷன்லாம் எப்படி நீங்கள் அங்கே ஒரு ஃபஸ்ட் டைமராக இன்னொரு டீம், அதாவது நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே டீம்மேட்ஸ் எல்லாருமே வேறு லாங்குவேஜில் இருக்கும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நீங்கள் அங்கே ஃபீல் பண்ணீங்க, எப்படி அதுக்கு அடாப்ட் ஆனீங்க, அதுக்கான டிப்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
1: அடாப்ட் வந்து ஹாக்கி பொறுத்தவரைக்கும் எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அடாப்ட் எப்படி சொல்லித்தரும், எப்படி சர்வைவ் பண்ணோம் வேறு ஸ்டேட்டில் போயிட்டு எல்லாமே சொல்லித்தரும். ஸோ அதை இது பண்ணி தான் நான் அங்கே போனேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் 3-4 பேர் என் கூட செலக்ட் ஆனவங்க அவங்களும் வந்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாமே என் கோச் அப்புறம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு நான் வந்து என்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எப்படி ஸ்டடீஸை பேஸ் பண்ணி பண்ணணும், அந்த ஸ்டடீஸ் தான் எனக்கு வேறு ஸ்டேட் போகும்போது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகிச்சு. ஸோ ஸ்டடீஸும் வேணும். இப்போ வேறு ஸ்டேட் போகும்போது நம்மளால் நம்ம லாங்குவேஜ் அங்கே பேசினா அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ஸ்டடீஸ் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு அவங்ககிட்ட நான் பாஸோ இல்லை ஏதாவது கம்யூனிகேட் பண்ணனால நான் இங்கிலீஷில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 அவங்க கூட இருந்து இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் நான் அவங்களோட லாங்குவேஜ் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து எனக்கு அங்கே கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்னால் அங்கே கேம்பஸ் சர்வே பண்ண முடிஞ்சது.
0: இப்போ அடுத்ததான் நீங்கள் சொல்லும்பொழுது தான் ஒரு சைல்ட்ஹுட்லேருந்து உங்கள் ஜேர்னி இதில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களுடைய

0: டிசிப்ளின் தேவை கண்டிப்பாக. நீங்கள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. இந்த டிசிப்ளின் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்பொழுது மற்ற விஷயங்களை நீங்கள் மிஸ்ட் அவுட்டுன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ உங்கள் ஏஜில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க மாதிரி ஒரு சோஷியல் சர்க்கிள், இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்கள் இப்போ ஹேண்டில் பண்ணீங்க? சோஷியல் ப்ரெஷர், பியர் ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க?
1: எனக்கு அந்த ப்ரெஷர் வந்ததில்லை, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே என் கூட தான் ட்ராவல் ஆனாங்க. ஸோ டில் இப்போக்கே என் கூட இருக்காங்க அவங்க, அவங்களும் சேம் ஹாக்கி பிளேயர்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ எனக்கு ஹாக்கியால தான் நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் போக ஆரம்பித்தேன். ஸ்டேட்டும் சரி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே ஹாக்கியால் தான் போக ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு சோஷியல் ப்ரெஷர் எதுவுமே இல்லை, எனக்கு அது கஷ்டமும் இருந்ததில்லை. ஹாக்கினால தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளியே போகிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸோட தான் போனேன்.
0: ஸோ அந்த ஃபுல் டெடிக்கேஷன் வந்து உங்களை அந்த சர்க்கிளே ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே ஃபைன். அடுத்ததாக இப்போ உங்களுடைய நியர் டேர்ம் விஷனாக என்னவாக இருக்குது இந்த கேமில்?
1: நியர் டேர்ம் விஷன் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு நேஷனல்ஸ் அட்டன் பண்ணும். ஸோ அதை அட்டன் பண்ணி நான் விளையாட ஆடிட்டேன், ஒரு 5 times மேலே ஆடிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாங் டேர்ம்னா கேம்ப் அட்டன் பண்ணுறது எனக்கு ஆசை, இந்தியா கேம்ப். அந்த லெவலுக்கு நான் போனேன், பட் எனக்கு ஒரு சின்ன புஷ் கிடைக்கல. இந்த மாதிரி இவன் நல்லா ஆடுவான் ஒரு சொல்கிற ஒரு குரல் எனக்கு, அந்த புஷ் எனக்கு கிடைக்கல. அது கிடச்சினா கண்டிப்பாக நான் இந்தியாவுக்கு ஆடிருப்பேன். ஸோ அதுதான் கொஞ்சம் எனக்கு ரீசன் ஆச்சு.
0: ஓகே.
2: இன்றைய விளையாட்டரங்கம் நிகழ்ச்சியில் ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை தீபிகா அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.

0: சாக்ஷி, எனக்கு 1,00,000 ரூபாய் பரிசு பொருள் விழுந்திருக்கிறதா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆமா, நான் இப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணா என்னோட பேங்க் டீடைல்ஸ் கேக்குது, பான், ஆதார்லாம் கேக்குது. அத நான் ஃபில் பண்ணிட்டேன் அப்படினா எனக்கு 1,00,000 ரூபாய் கிடைக்குமா? நான் இத ஃபில் பண்ணிடுறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி குடுக்குறேன். ஹே, இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க்லாம் கிளிக் பண்றதை நிறுத்து. நமக்கு எஸ்எம்எஸ் மூலமா இல்ல வாட்ஸ்அப் மூலமா இந்த மாதிரி பரிசு பொருள் விழுந்திருக்கு அப்படின்னு லிங்க் அனுப்பி நம்மளோட பேங்க் டீடைல்ஸை திருடுறதுக்கான ஒரு வழி. தயவு செஞ்சு இத நீ பண்ணாத. அதுக்கப்புறம் ஐயோ அம்மா, என் பேங்க்ல இருந்து பணம் போச்சேன்னு கதறாத. இவளுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கும் தான். தேவையில்லாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட பணத்தை இழக்காதீங்க.
1: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
2: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
1: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
2: அப்படியா?
1: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1,800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
2: உண்மைதான், எங்க ஈபி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
1: அது மட்டும் இல்ல,
2: வேற என்ன?
1: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
2: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
1: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
2: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதபாண்டி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம், நீலகிரி மாவட்டம் குந்தா அணை, நடுவட்டம் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலை

நிலையாக 39 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 23.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று தொடங்கி 19ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.2 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: மாலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1769 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

वो अपने बंकरों से बाहर आ रहे हैं।

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்கலாம். இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. நேர்களை இன்று 6:00 ஒரு பட பாடல்களாக ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள் இடம்பெறும் சென்னைஞ்சலாக. 6:40 மதுரை தென்றல் திரு இசை கணங்கள் கேட்டு ரசிக்கலாம். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள் சென்னைஞ்சலாக கேட்கலாம். எழுதியவர் எம் சரவணன் அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 பயணிச்செய்தி. 7:30 மண்டும் மணியும். இதில் காய்கறிகளில் இருந்து மதிப்பு கூட்டு பொருட்களின் அவசியமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டாக்டர் எஸ் ஆரோக்கியமேரி அவர்கள். தொடர்ந்து மெல்லிசை மற்றும் வேளாண் தகவல்கள் விடைபெறும் முன் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றலாக திரை இசை கானங்கள் கேட்டு ரசிக்கலாம். 8:30 இது நம்ம ஏரியா. இதில் பயணம் குறித்த உரை வழங்குகிறார் வி அபிராமி அவர்கள். பாரதியாரின் கவிதைகள் குறித்து உரை வழங்குகிறார் பி பிரியா முருகன் அவர்கள். 8:45 தொடரும் மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 9:30 அரங்கிசை. இதில் சுகந்தா காலமேகம் அவர்களின் பாட்டு எம் ஏ கிருஷ்ணன்.

கிருஷ்ணசாமி அவர்களின் வயலின், திருமணந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். ஆர் ரவிச்சந்திரன் அவர்களின் கடம் இசை இடம்பெறும். 10:45 பழைய திரை இசை பாடல்கள் இடம் கேட்கலாம். 11 நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டிலேஞ்சலாக இடம்பெறும். 11:10 இன்றைய நிகழ்ச்சி யாவும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாய் நிகழ்ச்சி நேரல்

நேயர்களை தொடர்ந்து கேட்கலாம். ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோ ஹெர்ட்ஸில் ஆங்கிலத்தில் செய்திகள். லில்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் உறுதுலை பாடலாக உறுதுலை ராகம் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள்.

0: தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேர்கள் இதுவரை ஆகாஷவாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்டது ஒருபட பாடல்களாக உறுதலை ராகம் திரைப்படத்திலிருந்து. இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

தலைவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவிக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும் 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும் பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவிக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தாவிக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும் அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தாவிகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தாவிக அரசு நல்லாட்சி தரும் என்றும் தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன.

0: இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும் எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் அலுவலகத்தின் சிறப்பு அதிகாரியாக திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்பட்டதை தமிழக அரசு திரும்ப பெற்றுக்கொண்டது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த பணி நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். விமர்சனங்களுக்கு செவி சாய்த்து அதன் மீது நடவடிக்கை எடுத்துள்ள தவேக அரசின் ஜனநாயக பண்பு பாராட்டுதலுக்குரியது என்றும் இந்த அணுகுமுறை தொடர வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவையில் இதுகுறித்து தாம் எடுத்துரைத்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை ஏற்று நடவடிக்கை எடுத்ததற்காக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகளில் மே 16ஆம் தேதி வாக்கில் துவங்க வாய்ப்புள்ளது. நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் மே 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள், அதனை ஒட்டிய தென்கிழக்கு மற்றும் மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். கொடைக்கானலில் கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் பிரையன் பூங்காவிற்கான அனுமதி நேரம் 7 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் கோடை விழா களைகட்டியுள்ளது. வரும் நாட்களில் துவங்க உள்ள 63வது மலர் கண்காட்சியை முன்னிட்டு பிரைன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்கின்றன. சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருவதால் மாலை 6 மணி வரை மட்டுமே இயங்கி வந்த பூங்கா இனி கூடுதலாக 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 7 மணி வரை திறந்திருக்கும் என தோட்டக்கலைத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இருள் சூழும் மாலை வேளையில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் செடிகளும் ஜொலிப்பது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த மின் ஒளியில் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக்கொண்டார்.

கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கரட்டுப்பதி மற்றும் திட்டுப்பாறை பகுதிகளில் பழங்குடியினர் மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் 120 குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தகவல் தொடர்பு அதிகாரியாக திரு எஸ் என் நரேன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிலக்கரி வாயுவாக்கத்தை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தாவேக்கு அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவேக்கு அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு பருவமழை வரும் சனிக்கிழமை தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ கட்சியில் இனி கேட்கலாம் மதுர தென்றல். மதுர தென்றலில் இசை தென்றலாய் வருகின்ற முதல் பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து.

கேட்டுக்கிட்டு இருக்கீங்க மதுரை தெண்டு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியிலே 1669 கிலோஹெர்ட்ஸ். மதுரை தென்றலில் அடுத்து வருகின்ற பாடல் சங்கமம் திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 நாள் முதல் 90 நாட்கள் என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளாா்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
7: 103.3 மதுரை FM-இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452

0: 6553 1366.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள். சேவை செய்திகள் இத்துடன் நிறைவடைய இனி தொடர்ந்து திரைசை பாடல்களாக கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக நாம் கேட்கவிருப்பது கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

படைப்பிரிவு ராணுவ அதிகாரிகளுக்கான 36வது கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ராணுவ பயிற்சி கல்லூரி அருகே உள்ள உலகப்போர் நினைவு தூணில் போரில் உயிர்நீத்த ராணுவ வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்றளவும் நிலைத்திருக்கும் மெட்ராஸ் ராணுவ மையத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்மேற்கு படைப்பிரிவின் தலைமை தளபதியும் படைப்பிரிவின் கர்னலுமான லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் மற்றும் MRC கமாண்டன்ட் கிருஷ்ணேந்து தாஸ் தலைமையில் முப்படை அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சீந்தர் சிங் சரித்திர பதிவேட்டில் கையெழுத்திட்டு பின்பு போரில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தாரிடம் உரையாடி குறைகளை கேட்டிருந்தார். இந்நிகழ்ச்சியில் ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் சர்வதேச பள்ளியின் 168வது ஆண்டு விழாவையொட்டி ஈக்வெஸ்ட்ரின் என்றழைக்கப்படும் குதிரை சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குதிரைகள் மீது அமர்ந்தும் சவாரியாக சென்றும் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி அசத்தினர். 15 வயதுக்கு மேலான மாணவர்கள் குதிரை சவாரியாக சென்று மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த உயரமான தடைகளை தாண்டி வருவது, தரையில் உள்ள பொருட்களை ஈட்டி மற்றும் வாள் ஆகியவற்றின் மூலம் குத்தி எடுப்பது போன்ற சாகசங்களையும் செய்து காண்பித்தனர். அவற்றை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குறிப்பாக பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சாகசங்களை செய்து அசத்தினர். இத்தகைய குதிரை பயிற்சி செய்வதன் மூலம் தேசிய மற்றும் உலகளவில் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் என்பதோடு ராணுவ பணிகளில் சேரவும் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. நீலகிரி மாவட்டத்திற்கு கோடை சீசனை முன்னிட்டு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவதால் மாவட்ட காவல்துறை போக்குவரத்தில் மாற்றம் செய்துள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு வரும் சுற்றுலாக்காரர்கள் அனைத்தும் காட்டேரி சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி சேலா, ஸ்கெந்தலா, காட்டேரி டேம், கேத்திப்பாலாடா, கொல்லிமலை, லவுடேல், மஞ்சனக்குறை, ஃபர்னில் வழியாக நகருக்கு வந்தடையலாம். மேட்டுப்பாளையத்திலிருந்து கூடலூர் மற்றும் தெப்பக்காடு செல்லும் சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் அனைத்தும்

0: லவ்டேல் சந்திப்பிலிருந்து இடதுபுறமாக திரும்பி லவ்டேல் ரயில்வே நிலையம், லவ்டேல் காவல் நிலையம் சந்திப்பு, காந்தி நகர், மஞ்சனக்குறை, பேர்னில், காந்தல் முக்கோணம், பிங்கர் போஸ்ட் வழியாக கூடலூர் அனுப்பி வைக்கப்படும். குன்னூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகப் வாகனங்களும் உதகை ஆவின் வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கோத்தகிரியிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்து மற்றும் மேக்சிகப் வாகனங்களும் உதகை அரசு கலைக் கல்லூரியில் தற்காலிக வாகன நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்படும். சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் கோத்தகிரி வழியாக மட்டுமே செல்ல வேண்டும். விடுபட்ட ஒரு சில வாகனங்கள் வெலிங்டன், பிளாக் பிரிட்ஜ், கட்டப்பட்டு மற்றும் கோத்தகிரி வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு திருப்பிவிடப்படும். இக்காரணத்தைக் கொண்டும் சுற்றுலா வாகனங்கள் குன்னூர், பர்லியார் வழியாக மேட்டுப்பாளையம் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டாது. கூடலூரிலிருந்து உதகைக்கு வரும் அனைத்து சுற்றுலா பேருந்துகள் மற்றும் மேக்சிகேப் வாகனங்கள் HPF கோல்ஃப் கிளப் சாலையில் நிறுத்தப்படும். சுற்றுலா தலங்களுக்கு செல்ல அரசு சுற்றுப் பேருந்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கூடலூரிலிருந்து தலைக்குந்தா வந்தடையும் இலகுரக சுற்றுலா வாகனங்கள் கோழிப்பண்ணை, புதுமந்து வழியாக சீஃபன் சர்ச் வந்தடையும். மேலும் மே 1 முதல் அத்தியாவசிய பொருட்கள், பெட்ரோலியம், சமையல் எரிவாயு ஏற்றி வரும் வாகனங்களை தவிர அனைத்து கனரக வாகனங்களும் காலை 8 முதல் 9 வரை உதகை நகருக்குள் வர அனுமதி இல்லை என மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் ஆண்டுதோறும் வனவிலங்குகள் கணக்கெடுப்பு மற்றும் மதிப்பீடு நடைபெறும். இந்நிலையில் உதகை வனக்கோட்டத்தில் தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படி ஆண்டுதோறும் நடைபெறும் பருவமழைக்கு முந்தைய புலிகள், சக மாமிச உண்ணிகள், இறைவிலங்குகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை மதிப்பீடு செய்யும் பணி நடைபெற்றது. தெப்பக்காடு, கார்குடி, முதுமலை மற்றும் நெலாக்கோட்டை ஆகிய வனச்சரகங்களில் 29 நேர்கோட்டு பாதைகளில் இக்கணக்கெடுப்பு பணி கடந்த மே 6 முதல் 11 வரை நடைபெற்றது. இதற்கான பயிற்சி தெப்பக்காட்டில் உள்ள மேம்பட்ட வன உயிரின மேலாண்மை பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு வனச்சரகத்திலும் மதிப்பீட்டு பணியில் ஈடுபடும் முன்களப் பணியாளர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர். கோடை சீசனான மே மாதத்தில் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்க ஆண்டுதோறும் காய்கறி கண்காட்சி, வாசனை திரவிய கண்காட்சி, ரோஜா கண்காட்சி, மலர் கண்காட்சி, பழ கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. நாளை உதகை ரோஜா பூங்காவில் 21 மலர் கண்காட்சி துவங்குகிறது. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் பல வண்ணங்களில் ரோஜா மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. இதைத் தவிர ரோஜா மலர்களை கொண்டு ராட்சத அன்னப்பறவைகள் உட்பட பல்வேறு அலங்காரங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 3 நடைபெற்ற ரோஜா கண்காட்சியை 30,000 சுற்றுலா பயணிகள் கண்டு கழித்த நிலையில் இந்த ஆண்டு 5 விமர்சையாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நீலகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் சரவணன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்ட நாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நீண்டகால உரிமம் அடிப்படையில் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் தொலேரா இடையே இரட்டை ரயில்பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். 20,667 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் முதலாவது மித அதிவிரைவு ரயில் சேவையை வழங்குவதற்கு ஏதுவாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களின் செயலாக்கம் குறித்து நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லாலுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். திட்டங்களை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்ற இரு துறையினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது என இந்த ஆலோசனையின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி அதில் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசிய

0: நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுபோன்ற சவாலான சூழ்நிலையில் அரசு நிர்வாகமும் பொறுப்புடன் நடந்து கொள்வது அவசியமாகிறது என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வேண்டுகோள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் தமது அரசு செயல் திட்டம் ஒன்றை வெளியிடும் என்றும் அவர் கூறினார். அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் இந்த செயல் திட்டம் வெளியிடப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். ஏர் இண்டியா நிறுவனம் பல்வேறு வெளிநாட்டு சேவைகளை குறைப்பதென முடிவு செய்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஏர் இண்டியா நிறுவனத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தில்லி சிகாகோ, மும்பை நியூயார்க், தில்லி ஷாங்காய், சென்னை சிங்கப்பூர் இடையேயான விமான சேவைகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகமதாபாத் திருச்சி இடையே இயக்கப்பட்டு வந்த சிறப்பு ரயில் வழக்கமான சேவையாக மாற்றப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்திற்கும் குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கும் இடையே பல்வேறு மாநிலங்களை இணைக்கும் வகையிலான இந்த ரயில் சேவை தொழில்துறையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உதவிடும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கும் தமிழக மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. திருவனந்தபுரம் மண்டலம் 95.62% தேர்ச்சியுடன் முதலிடத்தை பிடித்துள்ளது. 93.84% தேர்ச்சியுடன் சென்னை மண்டலம் 2வது இடத்தையும், 93.19% தேர்ச்சியுடன் பெங்களூரு மண்டலம் 3வது இடத்தையும் பிடித்தன. மத்திய பிரதேசத்தில் மகளிருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் 31வது தவணையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று விடுவித்தார். நரசிங்கப்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட முங்கவாணி கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1,835 கோடி ரூபாய் 1,25,00,000 பெண்களின் வங்கிக் கணக்கில் விடுவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 2023 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தின் கீழ் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இது 1,500 ரூபாயாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 55,920 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு சுனில் ஜாக்கர் குற்றம் சாட்டியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு மற்றும் நிலுவைத் தொகையை ஆம் ஆத்மி அரசு வழங்காதது ஏன் என வினவினார். அரசு ஊழியர்களின் நலனுக்கு எதிராக ஆம் ஆத்மி அரசு செயல்படுவதாகவும் திரு சுனில் ஜாக்கர் குறை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக 5 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இது தொடர்பாக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் சிபிஐ இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் 3 பேர் ஜெய்ப்பூரை சேர்ந்தவர்கள் என்றும், ஒருவர் நாசிக்கையும் மற்றொருவர் குர்கிராமையும் சேர்ந்தவர் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஓமன் உடனான கடல்சார் ஒத்துழைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஓமன் நாட்டின் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சையத் பின் ஹமுந்த் அல் மாவலியுடன் காணொலி

0: வாயிலாக ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் துறைமுகங்களை விரிவுபடுத்துவதற்கான பணிகளில் இந்தியா பங்கேற்பது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் உருளைக்கிழங்கு, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகள் மற்றும் பழங்களை பிற மாநிலங்களுக்கு அனுப்புவதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அம்மாநில அரசு நீக்கியுள்ளது. உருளை விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பிறப்பித்த இந்த தடை உத்தரவை நீக்கியதன் மூலம் விவசாயிகள் முழு அளவில் பயனடைவார்கள் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆசிரியர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் கூட்டுறவுத்துறை நியமன முறைகேடு குறித்த வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் மேற்குவங்க அரசு அனுமதி அளித்துள்ளதாக மற்றொரு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கிஷ்த்வார் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வெளிநாட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் யூ சென் ஹாங்கை வென்றார். ஆடவர் பிரிவில் மரியபா லுவாங் மைசாம், கிங்பால் சோனா, துஷார் சுவீர், மன்ராஜ் சிங் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பூம்ரா தொடர்ந்து முதல் இடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8வது இடத்திலும் சுப்மன் கில் 9வது இடத்திலும் உள்ளனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாக்பூர் சர்வதேச விமான நிலையத்தை நவீனமயமாக்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக பல்வேறு நாடுகளுக்கான விமான சேவையை ஏர் இந்தியா நிறுவனம் ரத்து செய்துள்ளது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இந்தியாவும் ஓமனும் முடிவு செய்துள்ளன. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள்.
2: அப்போ என்ன பண்ணால் இப்போ பீர்க்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஞ்சோடே வரும் பூ, அதுதான் பெண் பூ. அதுவே ஒரு சில பேர் வரலன்னா அப்படியே வெம்பிரும். அந்த பூ பிஞ்சு மாதிரி வந்து பூவோட இருக்கும், வரணும்னு நினச்சிருப்பாங்க எல்லாரும். பூசா வைக்கிறவங்களாம் வந்துருச்சு பீக்கம் வந்துச்சுருவாங்க, பட் அது வரும்போதே பிஞ்சோட வந்தால் பூ வரும், அது பெண் பூ. ஆண் பூ தனியாக இருக்கும், அதை வந்து மகரந்த சேர்க்கை நடத்தணும். அப்படி நடக்கிறதுக்கு என்னன்னா, நம்ம மாடித்தோட்டமோ வீட்டு தோட்டத்துலேயோ வந்து பூக்கள் நிறையா வைக்கணும். பூச்சிகளை வந்து ஈர்க்கிற பூக்கள்ன்ற போது என்னன்னா, முக்கியமாக வந்து கலர்கள், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர். மஞ்சள் கலர்லேருந்து செவந்தி வைக்கலாம், சாமந்தி இங்கிலீஷில் மேரிகோல்ஸ் வரும். ஸோ அதில் வந்து 2-3 கலர் இருக்குது, ஆரஞ்சு, அதில் வந்து நம்ம கேந்தி பூன்னு சொல்லுவோம், இல்லை செண்டுமல்லின்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி வச்சோம்னா பூக்களை வந்து ஈர்க்கும். பூக்கள் வந்து தேனீக்கள், முக்கியமாக தேனீக்கள் பூச்சிகளை ஈர்க்கும்போது அது வந்து நம்ம தோட்டத்துலேயோ மாடி தோட்டத்திலையோ வைக்கும்போது அது பல இடத்துல இருக்கும்போது மகரந்த சேர்க்கை நடக்கும். அப்படியும் நடக்கலை அப்படின்னா, நம்ம அந்த ஆண் பூ எடுத்து பெண் பூ மேலே வச்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக மகன் சேலங்க வந்து பீக்கங்காய் நிறையா பூக்கும். பீர்க்கங்காய் பாருங்க சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான் பூக்கவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ மாடித்தோட்டன்றது சாதாரண விஷயமா கிடையாது. நிலத்தில் வந்து பாடுபடுறாங்க அவங்க, அவங்க ஒரே இதாக போடும்போது அவங்களுக்கு தெரியும். பட் மாடித்தோட்டத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் வைக்கும்போது கற்றுக்கணும். முதல் ஒரு 3 மாதத்தில் அந்த தோட்டக்கலை தோட்டத்தில் கிட்ட எடுத்துகிட்டு அதில் விதை இருக்கும் போட்டு பார்த்துட்டு கற்றுக்கலாம். நீங்கள் ஒரு 3 மாதத்தில் கற்றுக்கலாம். தெரியாத சந்தேகங்களை வந்து அந்த தோட்டக்கலை துறையிலே கேட்கலாம். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து பூச்செடிகள், காய்கறிகள் வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. மர வகைகள், இப்போ முருங்கை வந்து செடி முருங்கை இருக்குது, எலுமிச்சம்பழம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, இது மாதிரி என்னென்ன வைக்கலாம்?
2: இது எப்படி அப்படின்னா, இப்போ செடி முருங்கைன்னா அதுக்கேற்ற மாதிரி, இப்போ தொட்டி நான் சொன்னேன் பேகுன்றது 12x12 ஒரு அடி பேக்கில் காய்கறிகளுக்கெல்லாம் வைக்கலாம். கீரைக்கு என்ன அப்படின்னா, கீரைக்கு வந்து 1 மாத பயிர் தான் அது, 1 மாதத்தில் ஈல்டு எடுத்துடலாம் நம்ம.

0: கீரைக்கு வேர் ரொம்ப போகாது. அப்போ கீரைக்கு வேர் ரொம்ப போகாதுன்னா அரை அடி பையே போதும், அந்த க்ரோ பேக்னு சொல்கிறது அரை அடி பை போதும். அப்படி இல்லைனா வீட்டில் இருக்க பழைய தாம்பாளம், பழைய ட்ரே இந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து கூட அதில் வந்து கீரைகள் பண்ணலாம். கீரைக்கு வந்து நம்ம பூ பூக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம் நம்ம. அப்போ நமக்கு வந்து பூ பூக்கிற முன்னாடி எடுக்கிறோம் அப்படின்னா நான் அதுக்கு தேவையான சத்து வந்து தலை சத்து மட்டும், பச்சை பசேன்னு தான் வளரணும் கீரை நமக்கு. அப்போ தலை சத்து மட்டும் தான் அதிகமாக தேவை. தலை சத்து அதிகமாக தேவைனா நம்ம வெறும் மண் கலவையில் மண்புழு வரும், ப்ளஸ் அந்த சாண குப்பைகள் நல்லா தூளாக இதை வந்து நம்ம போட்டு வச்சோம்னா இதுலேருந்தே நல்லா வளர்ந்துடும் உங்களுக்கு.
1: இப்போ மணல் போட வேண்டாம்,
0: மணல் தேவையில்லை. அதான் மண், நம்ம மண்புழு வரும், சாண குப்பைகள் மண்ணை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம. கீரைக்கு பொறுத்த அளவுக்கு மண் வந்து அவ்வளோ இது இல்லை, பட் இது இருந்தாலே நல்லா வந்துடும் உங்களுக்கு. கீரைக்கு 30 நாளில் நம்ம கீரை எடுத்துடலாம் நம்ம. கீரைக்குமே பூச்சிகள் வரதான் செய்யும், ஒரு சின்ன ஓட்டைகள் வரதான் செய்யும். அதுக்குமே நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுலாம், அந்த 3G கரைசல், நரிசி கஞ்ச தண்ணி இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம் நம்ம.
1: எலுமிச்சை செடி முருங்கை அந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு எப்படி வைக்கலாம்?
0: செடி முருங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை கொஞ்சம் அகலமான பையாக வைக்கணும், ஒரு 18x18 1.5 அடி பை. இப்போ 12x12 ஒரு அடி பை, 18x18 1.5 அடி பை வரும். 18x18 வச்சோம்னா செடி முருங்கை ஒரு மரம் வச்சாலே போதும், ஒரு 2 விதை 3 விதை போட்டிங்கனாலே நல்லா வந்துடும். 6 to 8 months ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிடும், அதாவது காய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம நாட்டு முருங்கைன்றது 2 to 3 years ஆகும், அது நம்ம தரையில் வச்சாதான் ஈல்டு கொடுக்கும். இது வந்து நம்ம ஒரு 6 to 8 months நல்லா ஈல்டு கொடுக்கும். எலுமிச்சையை பொறுத்த வரைக்கும், மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மரம் எது வச்சாலுமே லேட்டாக கொடுக்கும்.
1: காய்ப்பு வந்து
0: காய்ப்பு லேட்டாக கொடுக்கும்போது என்னன்னா வளர அளவுக்கு நமக்கு வேறு போகணும், அது ஒரு காரணமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் வந்து வைக்கலாம், நாட்டு மரம் வைக்காமல் ஒட்டுக்கண்டு
1: இப்போ இந்த காய்கறிகளுக்கு தேவையான அளவுக்கு நமக்கு வெயில் வேணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பல இடங்களில் வந்து அந்த பச்சை துணி போட்டு அந்த வலை கட்டியிருக்கிறாங்க.
0: ஆமாம்.
1: அப்படி இல்லாமல் ஓப்பனில் வச்சுக்கலாமா? எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறது?
0: இப்போ நம்ம ஒரு 10 to 15 பை வைக்கிறோம், பாதுகாக்கிறத பொறுத்து எத்தனை தேவையை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம பெரிய லெவலில் வச்சுருக்கோம், ஒரு 40-50 பை வைக்கிறோம், நம்ம அதிலிருந்து தான் முழுசாக நம்ம வீட்டுக்கே சாப்பாடு எடுக்க போகிறோம் அப்படின்னா மேலே வந்து பச்சை வலை போட்டு பூச்சிகள் வந்து வராமல் இருக்கும். அந்த பச்சை வலையுமே ரெண்டு தான் போடலாம், மேலே மட்டுமே போட்டுக்கலாம், சைடெல்லாம் ஓப்பன் விட்டுட்டு மேலே மட்டும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபுல்லாக க்ளோஸ்டு போட்டு டோர் போட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி டோர் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் சுத்தமாக குறைஞ்சிரும் உங்களுக்கு.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மாடித்தோட்டம் மற்றும் வீட்டுத்தோட்டம் அமைத்தல் குறித்து தகவல்கள் வழங்கினார் விருதுநகர் மாடித்தோட்ட அமைப்பாளர் எஸ் பூமிநாதன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் காய்கறிகளிலிருந்து மதிப்பு கூட்டுப் பொருட்களின் அவசியமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து டாக்டர் எஸ் ஆரோக்கிய மேரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம்.
1: அதாவது நம் உணவுல வந்து காய்கறிகள் மிக முக்கியமான ஒன்று. இதுல காய்கறிகளின் அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன?
2: காய்கறிகள் அப்படின்றது நம்ம உணவுல அன்றாடம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒரு உணவுப் பொருள். நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல காய்கறிகள் சாப்பிட்றோம், பழங்கள் சாப்பிட்றோம், தானியங்கள் சாப்பிட்றோம், பயறு வகைகள் சாப்பிட்றோம், எண்ணெய் எல்லாம் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து முக்கியமான உணவுன்னு சொல்கிறது காய்கறி பழங்களை சொல்லலாம். நம்ம

0: காய்கறிகளும் பழங்களும் இப்போ நிறையவே நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. காய்கறிகள் எவ்வளோ நம்ம சேர்த்துக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 300 கிராம் காய்கறி சாப்பிட்றோன்னு சொல்கிறாங்க. இந்த காய்கறியிலேயே நமக்கு 3 வகை இருக்குது. காய்கறிகளில் கீரை வகைகள் ஒன்று, கிழங்கு வகைகள் ஒன்று, மற்ற காய்கறிகள் ஒன்று, இப்படி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த கீரை வகைகள் ஒரு நாளைக்கு 100 கிராமும், மற்ற காய்கறிகளும் கிழங்கு வகைகளும் சேர்த்து ஒரு நாளைக்கு 200 கிராமும் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த காய்கறிகள் ஏன் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா, காய்கறிகள் மற்றும் பழங்களில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் மினரல்கள் இருக்குது. உயிர் சத்துக்கள்னு சொல்லுவோம், விட்டமின் இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் உயிர் சத்துக்கள், மினரல்னு இங்கிலீஷில் சொல்கிறத தமிழில் தாது உப்புக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய்கறிகள் மற்றும் பழங்களில் அதிகமாக இருக்குது. அதனால் காய்கறிகளையும் பழங்களையும் தினமும் உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்றாங்க. இப்போ 300 கிராம் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை நான் வெயிட் எடுத்து பார்த்தா சாப்பிட முடியும்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. இதுக்கு ஒரு ஈஸியாக நம்ம புரிதலுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அடிக்கடி எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, மை பிளேட் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, நான் சாப்பிட்றேன் இல்லையா ஒரு பிளேட்டு, அதில் பாதி அளவு காய் இருக்கணும் அப்படின்றது மை பிளேட் டெக்னிக். அந்த மீதி பாதி இருக்கு இல்லையா, அதை வந்து 2 பிரிச்சுக்கோங்க, 1 கால் பங்கு. அந்த கால் பங்கில் தானியம், இன்னொரு கால் பங்கில் புரதம் நிறைந்த உணவுகள், பயறு இல்லைன்னா முட்டை இல்லைன்னா கறி மீன். இதில் பாதி அளவு தட்டு அப்படின்னு யோசித்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அளவு. நான் எவ்வளோ பெரிய தட்டில் சாப்பிட்டாலும் பாதி தட்டு காய்கறி. ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ காய் சாப்பிட்ணுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இந்த பாதி காய்க்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு கீரையாவோ இன்னொரு காயை ஒரு கூட்டாவோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், கூட்டுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஏன் கூட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, எண்ணெயை நம்ம தவிர்க்கலாம், பொறிச்சோன்னா எண்ணெயை தவிர்க்கலாம். மீதி மற்ற காய்கறிகள் அப்படின்னும்போது முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு வகைகளை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இப்போது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்க்கரை வியாதிகள், நிறைய இதயம் சம்பந்தமான வியாதிகள் இருக்குது. இதுக்கு காரணம் உடல் பருமன். ஸோ கிழங்கு அப்படின்னும்போது நார்ச்சத்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்துட்டு மற்ற காய்கறிகள், கிழங்கு வகைகள்லாம் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகளை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். மற்ற காய்கறிகள் அப்படின்னா புடலங்காய், அவரக்காய், கோவக்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காய்கள் எல்லாமே நம்ம ஒரு கூட்டாகவும் கீரையை ஒரு கூட்டாகவும் செஞ்சோன்னா நீங்கள் பாதி தட்டு அளவு. இப்போ நம்மளோட வாழ்க்கை முறை வந்து அதிக உழைப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் எண்ணெயை தவிர்க்கிறது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 20 மில்லி எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ நான் எண்ணெய் எடுத்துக்கணும், ஒரு மாதத்துக்கு அப்படி நம்ம கணக்கு சொல்லுவோமே, 20 மில்லியனா திரும்ப அளந்து ஊற்றணுமான்னு கேட்பாங்க. இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் இருக்கோம் அப்படின்னா, 1 மாதத்துக்கு 1 லிட்டர் எண்ணெய் தான் பயன்படுத்தணும். இந்த கணக்கை நம்ம மனசில் வச்சுட்டோம்னா மாதம் மளிகை சாமான் வாங்கும்போது இதை நம்ம யோசித்து வாங்குவோம், கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். இதுவே இந்த 1 லிட்டர் எண்ணெய் 2 பேருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுவே ஒரு 2 வகையான எண்ணெய், 3 வகையான எண்ணெயாக நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம அளவுக்கு அதிகமாக கார்போஹைட்ரேட் உணவுகளையும் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், எண்ணெயும் நிறையவே சேர்த்துக்கிறோம். இது ரெண்டையும் தவிர்த்தோன்னா உடல் பருமன் குறைஞ்சிரும். கார்போஹைட்ரேட் நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது, கார்போஹைட்ரேட் நமக்கு ஆற்றலை கொடுக்குது, தேவையான அளவு ஆற்றலை கொடுத்துட்டு மீதி நமக்கு கொழுப்பாக தான் போய் உடம்புல சேருது. ஸோ கார்போஹைட்ரேட்டையும் கொஞ்சம் குறைக்கணும், தானியத்தையும் குறைக்கணும், அரிசி கோதுமை இதெல்லாமே நம்ம கொஞ்சம் குறைக்கணும், காய்கறிகள் நிறையா சாப்பிடணும் மேடம்.
1: இப்போ நீங்கள் வந்து எண்ணெய் வந்து 3 விதமான எண்ணெய்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நல்லெண்ணெய் மட்டுமே நான் யூஸ் பண்ணுறேன், அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க, இல்லை நான் கடலெண்ணெய் மட்டும்தான் சேர்ப்பேன் அப்படின்வாங்க. இது போல் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம்?
0: இப்போ நான் 3 வகையான எண்ணெய்னு சொல்கிறேன் இல்லை மேடம், இது வந்து உங்களால் முடியும்னா நீங்களே, உங்கள் நிலத்தில் நிலக்கடலை விளையுது, உங்கள் நிலத்தில் எள் விளையுது, உங்கள் கிட்ட தேங்காய் இருக்குது அப்படின்னா நீங்களே அதை காய வச்சு நீங்களே எடுத்துகிட்டு போய் செக்கில் ஆட்டி வாங்கி இந்த 3 எண்ணெயுமே பயன்படுத்தலாம். இப்போ வர எண்ணெய்கள்லாம் கலப்படம் அதிகமாக இருக்குது, நம்ம நம்பி வாங்க முடியல. அதனால் நம்ம பயன்படுத்துகிற நல்லெண்ணெய், கடல் எண்ணெய், தேங்காய் எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம், அது ஒரிஜினல் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த 3 எண்ணெய்களையும் எது சிறந்ததுன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் சிறந்தது தான். நல்லெண்ணெயில் இதை எதை வச்சு நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்க நல்ல கொழுப்போட சதவிகிதம், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்ல கொழுப்பு வகையில் சேர்ந்தது. மீனில் இருக்க கொழுப்பெல்லாம் நல்ல கொழுப்புன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. ஸோ இந்த நல்ல கொழுப்போட சதவிகிதம் வந்து நல்லெண்ணெயில் கொஞ்சம் 50% மேலே இருக்குது, கடல் எண்ணெயில் 40% இருக்குது, தேங்காய் எண்ணெயில் 20% இருக்குது. ஸோ இந்த வித்தியாசம். அதனால் நீங்கள் மற்ற எண்ணெய்களை விட நல்லெண்ணெயே எல்லோரும் விரும்பி எடுத்துக்கிறாங்க. ஆனால் நல்ல எண்ணெயின்றதுக்காக அதையும் நம்ம அளவோடு தான் யூஸ் பண்ணணும். 1 ஆளுக்கு 1 மாதத்துக்கு 1.5 லிட்டர் அந்த கணக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும்.

0: இல்லை மேடம், இப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த மூன்று எண்ணெய்களையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணுமா?
1: இல்லை, ஒரு மூணு வகையான எண்ணெயை நம்ம சேர்த்துக்கும் போது நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு இல்லாமல் நீங்கள் ரைஸ் பிரான் ஆயில், தவிட்டு எண்ணெய்ன்றோம் இல்லையா, அது ரொம்ப நல்ல எண்ணெய் தான். சூரியகாந்தி எண்ணெய் ரொம்ப நல்ல எண்ணெய் தான். அதுலேயும் இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லாம் அதிகமாக இருக்க எண்ணெய் தான். சோயாபீன் ஆயில், வீட் ஜெர்ம் ஆயில், சோயாபீன்ற பருப்புலேருந்து எடுக்கிறாங்க, கோதுமையோட ஜெர்ம்லேருந்து அந்த முளைக்கிற பகுதியிலேருந்து எண்ணெய் எடுக்கிறாங்க. இந்த எண்ணெய்கள் எல்லாமே நல்ல கொழுப்பு அதிகமுள்ள எண்ணெய் தான். ஒரிஜினல் எண்ணெய் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரி எண்ணெய்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் மூணு வகையான எண்ணெய்னா, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம் மேடம், எண்ணெய் எல்லாமே கொழுப்பு சத்து நிறைந்தது. இந்த கொழுப்பை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க, எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட், நான் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட். அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், ஒரு எண்ணெயில் ஒரு ஃபேட்டி ஆசிட் இருக்கும், லினோலிக் ஆசிட்னு, இன்னொன்றில் லினோலெனிக் இருக்கும், இன்னொன்றில் அராக்கிடோனிக் இருக்கும். அதனால் ஒரு கலந்து நம்ம சாப்பிடும்போது எல்லா வகையான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடும் கிடைக்கும் அப்படின்றதுனால மூணு வகையான எண்ணெயை சேர்த்துக்க சொல்கிறாங்க.
0: அதாவது காய்கறிகள் நமக்கு கிடைக்குது, அது ஒரு அத்தியாவசியம்தான். டெய்லி வீட்டு வாசல்லையே நமக்கு வந்து காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கிடைக்குது. அதை ஏன் நம்ம வந்து பதப்படுத்தணும், மதிப்பு கூட்டி பொருட்களை தயார்படுத்தணும்?
1: இது ரொம்ப நல்ல கேள்வி மேடம். இதே கேள்வியை நானுமே கேட்பேன். நான் வந்து கேவிகேல வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேடம், இப்போ காலேஜ் வந்திருக்கேன். கேவிகேன்றது விவசாயிகளுக்கு பயிற்சிகள் கொடுக்குற இடமா இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் பற்றி தான் பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பேன். அந்த நேரத்தில் நான் வந்து பழங்களில் நீங்கள் மதிப்பு கூட்டி இந்த மாதிரியான உணவுகள்லாம் செய்யுங்க, அதே மாதிரி காய்கறிகளில் மதிப்பு கூட்டி செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இது தேவையா தேவையில்லையா அப்படின்னா, நான் வந்து நுகர்வோராக பார்க்குறேன் அப்படின்னா நான் கட்டாயம் பழத்தை பழமாக தான் சாப்பிட்ணும். காய் எனக்கு வாசல்லையே கிடைக்குது, தினம் நான் காயை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி தான் சாப்பிட்ணும். இது வந்து நமக்கு கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். கிடைக்காத ஊர்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், அவங்களுக்கு இதே மாதிரி நமக்கு கிடைக்கிற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டும் இருக்கோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதா நல்லது. பழங்களாக சாப்பிடணும், பழ ஜூஸாகவே சாப்பிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்படி சாப்பிட்றோம் ஏன் மதிப்பு கூட்டல் அப்படின்னா, ஒரு விவசாயி நிலைமையிலேருந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து தக்காளி அறுவடை பண்ணுற விவசாயியாக இருக்கேன். என்னைய மாதிரியே எல்லாருமே தக்காளி அறுவடை பண்ணிட்டாங்க. தக்காளி ரொம்ப அதிகமாக சீசனில் கிடைக்குது. அப்போ எனக்கு வேறு வழி இல்லாமல் நான் கீழே தான் கொட்டுற மாதிரி வருது, இல்லை நான் அறுவடை கூட பண்ணாமல் அப்படியே அழிச்சிட்டு அதுக்கு மேலே நான் வேறு பயிர் போடுற மாதிரி வருது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம மதிப்பு கூட்டல் போகலாம். தக்காளியை தக்காளி சாசாக மாற்றலாம், இல்லை தக்காளியை உலர்த்தி பொடியாக மாற்றலாம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அளவுக்கு அதிகமாக இருக்கிற வீணாக போகிறத என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது மதிப்பு கூட்டல் ஒரு நல்ல ஐடியா மேடம். ஸோ அதற்காக நம்ம மதிப்பு கூட்டல் பற்றி தெரிஞ்சுக்கணும், விழிப்புணர்வு.

0: கூடுதல் வருமானமாகவோ, இல்லை விவசாயிகள் மட்டும் இல்லை, ஏன்னா விவசாயிகள் வந்து வியாபாரிகள் ஆகிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுவாங்க. வியாபாரம் அப்படின்றது ஒரு பெரிய ரிஸ்க், அதுக்கு வர்றது வந்து ஒரு சிலர் தான் வருவாங்க. இப்போ நான் வந்து விவசாயியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் ஒரு தனி மனிதன், எனக்கு வந்து அந்த வியாபாரத்தில் ஒரு பயங்கர ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு நானும் எடுத்து பண்ணலாம். நான் விவசாயிகிட்டேருந்து வாங்கலாம், வாங்கி நான் அதை மதிப்பு கூட்டி விற்கலாம், நம்ம ஊர்லேயே விற்கலாம், ஏற்றுமதி பண்ணலாம், அது என்னோட திறமையை பொறுத்து.
1: இப்போ தக்காளி உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி 1 ரூபாய்க்கும் வந்தது, 2 ரூபாய்க்கும் வந்தது, அதனால் நிலத்தில் உழுது மாற்று பயிர் போடுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டாங்க விவசாயிகள். அப்போ அந்த தக்காளி மதிப்பு கூட்டுதல் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம்?
0: இப்போ தக்காளியை மதிப்பு கூட்டணும் அப்படின்னா தக்காளி சாஸ் வந்து ரொம்ப நல்ல ஐடியா. தக்காளி சாஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய டெக்னாலஜியெல்லாம் கிடையாது. இப்போது இந்த காலத்தில் எல்லாருமே தக்காளி சாஸ் தான் சாப்பிட்றோம். இப்போது எனக்கு 42 வயசு, நான் ஒரு 10 வயசாக இருக்கும்போது தக்காளியை ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம். இப்போ யாரும் எந்த குழந்தைங்களும் தக்காளியை கொடுத்தா சாப்பிட்றதில்ல, நம்மளுமே கொடுக்க மாட்டோம். ஏன், பூச்சி மருந்து அதில் இருக்குமோ அப்படின்ற பயம் நமக்கு இருக்கும். ஸோ தக்காளியை ஆனால் சாஸாக கொடுத்தா ஆசையாக சாப்பிட்றாங்க. ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், நூடுல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அந்த தக்காளி சாஸ் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த தக்காளி சாஸ் பாக்கெட் எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி பேரில் நம்மூர் இருக்குமானா சந்தேகம்தான். ஆனால் நம்ம தக்காளி நிறைய உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். தக்காளி சாஸ் நம்ம நிறையா பண்ணலாம் மேடம். தக்காளி எடுக்கணும், கொதிக்கிற தண்ணி இறக்கி வச்சுட்டு அதில் போட்டு எடுத்தோம்னா தோலை உரிச்சிடலாம். அதை மிக்சியில் ஒரு சுத்து சுத்தினோம்னா விதை அடிபடாமல் ஜூஸ் நமக்கு கிடச்சிரும், வடித்து எடுத்துடலாம். அந்த ஜூஸை 1 லிட்டர் 1 லிட்டராக நம்ம வற்ற வைக்கிறது தான் தக்காளி சாஸ். அதில் கொஞ்சம் நம்ம ஸ்பைசஸ் போடுவோம், வாசனை பொருட்கள் இருக்கு இல்லையா.
1: ஆமாம்,
0: லவங்கப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, நம்ம கறி சமைக்கும்போது என்னெல்லாம் போடுறோமோ அதெல்லாம் ஒரு பையாக கட்டி அதுக்குள்ளே போட்டு, அது 3 பங்குலேருந்து 1 பங்காக குறையிற வரைக்கும் அதை கட்டி ஒரு பையில் போடணும். அப்படியே போடக்கூடாது, பொடியாகவும் போடக்கூடாது. ஒரு மல்லு துணி இருக்கும் இல்லையா, இட்லி துணி, அதில் இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் சின்ன பொட்டலம் மாதிரி கட்டி அந்த தக்காளிக்குள்ளே போட்டு 3 பங்குலேருந்து 1 பங்காக வத்துற வரைக்கும் வச்சுட்டு இறக்கிற வேண்டிதான். கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் உப்பு. 1 கிலோவுக்கு 75 கிராம் இனிப்பு போடுவோம், 1 கிலோவுக்கு 10-20 கிராம் உப்பு, அவ்வளோதான் மேடம். இந்த நான் சொல்கிறேன் இல்லையா லவங்கப்பட்டை, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் 1 10 கிராம் 5 கிராம், கிராம்புனா 1 5 அப்படி போடுற மாதிரி.
1: இப்போ பதப்படுத்தும் போது அது கெட்டு போயிடாதா மேடம்? இது மட்டும் இருந்தால் போதுமா?
0: இல்லை, இது வந்து நமக்கு தண்ணி இதில் எப்படியும் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஒரு உணவுப் பொருள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அதில் இருக்க தண்ணி சத்து தான். இந்த தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால இதுவும் சீக்கிரம் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இதை நம்ம ஒரு ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துக்கலாம், பாதுகாப்பான். அது வந்து நம்ம அரசாங்கம் அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பான இருக்குது, சோடியம் பென்சோயேட்னு அனுமதிக்கப்பட்ட அளவும் இருக்குது, 350 ppm சொல்லுவாங்க, பார்ட்ஸ் பெர் மில்லியன். அது எப்படின்னா ஒரு சிட்டிகை அப்படி சொல்லலாம், ஒரு சிட்டிகை போட்டுக்கலாம், போட்டு கலந்து நீங்கள் பேக் பண்ணி.
1: எவ்வளோக்கு ஒரு சிட்டிகை?
0: ஒரு கிலோவுக்கு நீங்கள் ஒரு சிட்டிகை அப்படி போட்டுக்கலாம். வெயிட்டில் பார்க்கலைங்கன்னா 1 கிலோவுக்கு 0.2 கிராம் அப்படி வச்சுக்கலாம், இல்லை 0.3 கிராம், அதுக்கு மேலே வேண்டாம்.
1: இப்போ இயற்கை பாதுகாப்பான் போட முடியாதா?
0: இயற்கை பாதுகாப்பான் போடலாம் மேடம். இயற்கை பாதுகாப்பான் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சேர்க்கறது ஒரு இயற்கை பாதுகாப்பான், உப்பு சேர்த்தோம்னா ஒரு இயற்கை பாதுகாப்பான், எண்ணெய் சேர்த்தோம்னா அது ஒரு இயற்கை பாதுகாப்பான், இது இல்லாமல் புளிப்பு சேர்த்தோம்னா இயற்கை பாதுகாப்பான். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழில் முனைவர் இருக்காங்க. இப்போ நம்ம தக்காளி சாதம் பண்ணுறோம், லெமன் சாதம் பண்ணுறோம், புளி சாதம் பண்ணுறோம், இந்த மாதிரியான பேஸ்ட் வந்து அவங்க செஞ்சு வைக்கிறாங்க. இயற்கை பாதுகாப்பான் புளி கலந்து தான் வைக்கிறாங்க, எண்ணெயும் இயற்கை பாதுகாப்பான் தான் மேம். நம்ம ஊறுகாயெல்லாம் வீட்டில் செய்கிறோம் இல்லையா, ஊறுகாயில் மேலே எண்ணெய்
1: மிதக்கணும்,
0: அப்போ அந்த எண்ணெய் வந்து இயற்கை பாதுகாப்பான், மேலே எண்ணெய் வந்திருந்தால் வீணாக போகாது. அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வித்துட்ருக்காங்க. அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், புளி சேர்த்துக்கலாம் இயற்கை பாதுகாப்பானா. சேர்க்கும் போது உங்களுக்கு சுவையில் வித்தியாசம் வரும்.
1: இப்போ தக்காளி சாஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, பொடி செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமாங்க,
1: அது எப்படி பொடி செய்கிறது தக்காளியில்?
0: தக்காளியை நம்ம வந்து காய வச்சு பொடி பண்ணுறது தான். தக்காளி அப்படியே முழுசாக காய வைக்க முடியாது, சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி அதை காய வைக்கலாம். வெயிலில் காய வைக்காமல் அதுக்குன்னு உலர்ப்பான் இருக்கும் இல்லையா, கரண்டில் நம்ம மின் உலர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரையர், ட்ரே ட்ரையர், அதில் வந்து ட்ரேஸ் இருக்கும், அதில் நம்ம வச்சு உலர்த்தலாம். ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி, எவ்வளோ தின்னாக எவ்வளோ மெல்லிஸாக வெட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக வெட்டி நம்ம 1-5 நிமிஷம் பிளான்ச்சிங் பண்ணணும். பிளான்ச்சிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி 1-5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்து உலர்பானில் உலர்த்தணும். ஏன் வேக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க என்சைமெல்லாம் இன்ஆக்டிவேட் ஆகிடும், செயல் இழக்கிறதுக்காக பண்ணுறோம். உலர்த்திட்டு அதை எடுத்து நம்ம பொடி பண்ணி பாக்கெட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி வந்து ஹைக்ரோஸ்கோப்பிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஈரத்தை உடனே உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ அதை வந்து

0: நம்ம காய வச்ச உடனே அரைச்சி உடனே பாக்கெட்டில் போட்டுக்கணும். ஈரம் சேர்றதுக்கு முன்னாடி அலுமினியம் ஃபாயில் இல்லை வாக்கும் பேக்கேஜிங் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். காற்று இல்லாம பேக்கேஜிங்
1: அப்படி இல்லைன்னா அதில் வந்து பங்கஸ் வந்துருமா?
0: இல்லை மேடம், நீங்கள் இப்போ அரைச்சி வெளியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம காற்றுல இருக்கோம்ல ஈரம் அது உறிஞ்சிக்கும். அப்போது அது என்ன ஆகும்னா பவுடராக இருக்காது. காப்பித்தூள் இதெல்லாம் இப்படி ஈரத்தை உறிஞ்சிக்குதோ அந்த மாதிரி காற்றுல இருக்க ஈரத்தை உறிஞ்சி கட்டி ஆகிடும். உடனே நம்ம காற்று போகாத பையில் போட்டோ இல்லை காற்று போகாத டப்பாவில் போட்டோ பேக் பண்ணி வச்சுக்கலாம்.
1: இப்போ மின் உலர்த்தியில் தான் இதை பண்ண முடியும்?
0: இல்லை மேடம், நம்ம வெயிலையும் காய வைக்கலாம். மின் உலர்த்தியில் ஏன் காய வைக்கிறோம்னா அதில் வந்து நம்ம இத்தனை டிகிரியில் நம்ம காய வச்சுக்கலாம். ஒரு 65 டிகிரி, 70 டிகிரி, 75 டிகிரி செல்சியஸ் அதில் வச்சோம்னா சத்துக்கள் ரொம்ப வீணாக போகாது. வெயிலில் வச்சிங்கன்னா சத்துக்கள் நிறையா வீணாக போயிடும். இப்போது தக்காளி சகப்பாக இருக்குது, காஞ்சா சகப்பாக தான் வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா மின் உலர்த்தியில் வச்சு பண்ணலாம். வெயிலில் வச்சோன்னா அந்த கலர் வராது, போயிடும் கலர்.
1: இப்போ தக்காளியில் மட்டும்தான் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்க முடியுமா? வேறு எந்தெந்த காய்கறிகளில் நம்ம மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கலாம்?
0: நிறைய காய்கறிகளில் நம்ம மதிப்பு கூட்டு பொருட்கள் தயலாம் மேடம். நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். இப்போ ஒரு உணவுப் பொருள் ஏன் கெட்டு போகுது? ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால. காய்கறிகள் ஏன் ஒரு வாரம் வைப்போம், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஏன் அது வீணாக போகுதுன்னா ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால. அந்த ஈரத்தை நம்ம எடுத்துட்டோம்னா எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வைக்க முடியும்னா உங்கள் உணவுப் பொருளோட விலை கூட தான் செய்யும். ஸோ அதுதான் உலர்த்துதல். நம்ம காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தது தான் மேடம். வத்தல் போடுறோம் இல்லையா நம்ம வீட்டில். இப்போது நான் வந்து கத்திரிக்காய் விவசாயி, எங்கள் வீட்டில் கத்திரிக்காயை நான் அறுவடை பண்ணி வித்துடுறேன். சில கத்திரிக்காய் சொத்தையாக போகுது, அதை தூக்கி மாடுக்கு போடுறேன் இல்லை கீழே போடுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த சொத்தை கத்திரிக்காயில் ஒரு பகுதி தான் சொத்தையாக இருக்கும், பாதிக்கு மேலே நல்லாயிருக்கும். அதை வெட்டி நீங்கள் வத்தலாக போடலாம். கத்திரிக்காய் வத்தல், மிதுக்கக்காய் வத்தல், நிறைய காய்கள், வெண்டைக்காய் வத்தல், கொத்தவரை வத்தல். இப்போது கொத்தவரையெல்லாம் நீங்கள் கிலோ 10 ரூபாய்க்கு கூட விற்க முடியாது, நான் விவசாயியாக இருந்தேன்னா. அதே நான் வத்தலாக போட்டால் அது வருஷக்கணக்கில் இருக்கும், அழகாக சின்ன பாக்கெட் 25 கிராமோ 50 கிராமோ தான் இருக்கும். அந்த மாதிரி பாக்கெட் போட்டு நான் வைக்கலாம் அழகாக. ஸோ எனக்கு 1 கிலோ நான் வத்தல் போட்டேன்னா எனக்கு 300 கிராமாவது கிடைக்கும். அந்த 300 கிராமம் நான் அழகாக 1 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்காமல் 300 கிராமம் நான் ஒரு 50 கிராம் 10 ரூபா பாக்கெட்டில் விற்கும்போது 300 கிராம் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 60 ரூபா 70 ரூபா கிட்ட கிடைக்கும். அப்படி போட்டு பண்ணலாம். வத்தல் வந்து நல்ல ஐடியா. ஏன்னா இப்போது நான் வந்து சத்து பற்றி உணவு பற்றி படிச்சிருக்கிறதுனால வெளியே எந்த மாவும் வாங்க மாட்டேன், எவ்வளோ கலப்படம் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் வெளியேருந்து உணவுப் பொருட்கள் வாங்கிறத தவிர்க்க பார்ப்பேன். வீட்லேயே நம்ம மாவு செய்வோம் அப்படின்லாம் முயற்சி பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் வத்தல் வந்து நான் வெளியேருந்து வாங்குவேன். தவிர்க்கிற நான் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிறேன் அப்படின்னா தயங்காமல் வாங்குறது வத்தல் தான். ஸோ வத்தல் வந்து உங்களுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகும். நீங்கள் அழகாக வத்தல் போட்டு குட்டி குட்டி பாக்கெட் போட்டு சேல் பண்ணிங்கன்னா வத்தலை ரொம்ப நல்லாவே சேல்ஸ் பண்ணலாம்.
1: அது எதுவுமே பதப்படுத்துதல் சேர்க்க மாட்டாங்க?
0: இல்லை மேடம், பதப்படுத்துதல்னு ஏன் போகிறோம் அப்படின்னா இப்போ பாதுகாப்பான்னு ஏன் போகிறோம்னா கெட்டு போகும் அப்படின்றதுனால பாதுகாப்பானுக்கு போகிறோம்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை காய்கறிகளிலிருந்து மதிப்பு கூட்டு பொருட்களின் அவசியமும் தயாரிப்பு உத்திகளும் குறித்து டாக்டர் எஸ் ஆரோக்கியமேரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு மெல்லிசை.

0: தொடர்வது வேளாண் தகவல்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் இயற்கையின் அதிசயம் பூஞ்சைகள் குறித்து தெரிந்து கொள்வோம். பூஞ்சை என்பது ஈரப்பதமான சூழல்களில் வளரும், அனைத்து இடங்களிலும் வித்துக்கள் மூலம் வளரும் நுண்ணுயிரி. பூஞ்சைகளில் பச்சையம் கிடையாது என்பதால் ஒட்டுண்ணி மட்குண்ணி இணைப்புயிரிகளாக வாழ்கின்றன. இயற்கையை சுத்தப்படுத்தும் அற்புதமான படைப்பான பூஞ்சைகளின் துணையின்றி பூமியை பாதுகாக்க முடியாது. மறுசுழற்சி செய்து மண்ணின் வளத்தை பெருக்குவதால் விவசாயத்தின் வளர்ச்சிக்கும் பூஞ்சைகள் மறைமுகமாக உதவுகின்றன. பூஞ்சை இனம் இல்லையென்றால் பூமியில் பல அடி உயரத்திற்கு கழிவுகள் மட்டுமே நிரம்பியிருக்கும். குப்பை, வாடிய தாவர பாகங்கள், இறந்த மிருகங்கள் போன்றவை பூஞ்சைகளின் தாக்கத்தால் மறுசுழற்சி பெற்று வளமான மண்ணாக மாறுகிறது. நீர்நிலைகளில் வாழும் பூஞ்சைகள் அங்கு சேரும் குப்பை, கழிவு, எண்ணெய் போன்றவற்றை நொதிக்க செய்து உயிரினங்கள் வாழ தகுதி உடையதாய் மாற்றுகின்றன. எனவே பூஞ்சைகளை பூமியின் சுற்றுச்சூழலின் முதுகெலும்பு என கூறுகிறார்கள். பூஞ்சைகள் சுவையான ஊட்டச்சத்து நிறைந்த காளான்களையும் தருகின்றன. பால் சார்ந்த தொழிற்சாலைகள், பிரெட், கேக் தயாரிப்பில் ஒரு செல் பூஞ்சையான ஈஸ்ட் பயன்படுகிறது. ஜிப்பரல்லா ஃபியூஜிகுரை பூஞ்சை ஜிப்ரலின் என்ற தாவர வளர்ச்சிக்கான பொருளை உற்பத்தி செய்கிறது. இது தாவரங்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாகவும் பயன்படுகிறது. பயிர்களின் வேரோடு கூட்டு வாழ்வு கொண்டுள்ள வாஸ்குலர் ஆர்பஸ்கிளார் மைக்கோரைசா பூஞ்சையின் வலைப்பின்னல் அமைப்பு பயிர்களின் சத்துக்களை வேர்கள் எடுத்துக்கொள்ள வைப்பதிலும் தண்ணீர் சேமிப்பதிலும் உதவுகிறது. பூஞ்சை வேர்களை உருவாக்கும் ரைசோக்டோனியா, ஃபாலஸ், ஸ்கிலிரோடெர்மா போன்ற பூஞ்சைகள் தாவரங்கள் நீர் கனிமப் பொருட்களை உறிஞ்சவும் உதவுகின்றன. தாவரங்கள் நீர் கனிமப் பொருட்களை உறிஞ்ச உதவுகின்றன. மண்ணில் உள்ள நன்மை செய்யும் பூஞ்சாணங்கள் உயிரியல் கட்டுப்பாட்டு ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு தீமை செய்யும் பூஞ்சாணங்களை அழிக்கின்றன. மண்ணில் பரவும் நோய் கிருமிகளுக்கு ட்ரைகோடெர்மா இனங்களும், பூச்சி கட்டுப்பாட்டிற்கு ஃபியூவேரியா ஃபேசியானாவும், நூற்புழு மேலாண்மைக்கு பர்பூரியோ சிலியம், லிலாசினம் ஆகியவை பயன்படுகின்றன. இந்த உயிரியல் காரணிகள் இரசாயன பூச்சிக்கொல்லிகளுக்கு மாற்றாகவும் உள்ளன. புசாரியம், ரைசோக்டோனியா மற்றும் பைத்தியம் போன்ற மண்ணில் பரவும் நோய் கிருமிகளுக்கு எதிராக இந்த ட்ரைகோடெர்மா ஹார்சியானம், ட்ரைகோடெர்மா விரிடே, ட்ரைகோடெர்மா வைரன்ஸ் உயிர் பூஞ்சைக்கொல்லி இனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. ஃபியூவேரியா ஃபேசியானா, மெட்டாரைசியம், அனைசோஃபிலியா போன்றவை

0: வேளாண் பயிர்களை தாக்கும் பூச்சிகளையும் அழிக்க உதவுகின்றன. அசுவினி, வெள்ளை ஈக்கள், வண்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பூச்சிகளை கட்டுப்படுத்த ஃபியூவேரியா பேசியானா பயன்படுகின்றன. வேர்புழுக்கள், வண்டுகள், வெட்டுக்கிளிகள், புல் வெட்டுக்கிளி பூச்சிகளை கட்டுப்படுத்த மெட்டாரைசியம் அனிசோபிலியா பயன்படுகிறது. பர்ப்ரியோசிலியம் லிலாசினம் தாவர ஒட்டுண்ணியானது நூற்புழுக்களை, குறிப்பாக வேர்முடிச்சு, உருளைக்கிழங்கு, நீர்க்கட்டி நூற்புழுக்களை கட்டுப்படுத்த பயன்படுகிறது.
1: விடைபெறும் முன், குளத்துநீரின் நிறம், அதில் அடங்கியுள்ள நுண்ணுயிரிகள், கரைந்த தாதுக்கள், களிமண் துகள்கள், அங்கக பொருட்கள், நிறமிகள் போன்றவைகளின் மீது சூரிய ஒளி படுவதினால் காணப்படுகிறது. இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: மதுரை வானொலி மத்திய அலை 1869 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நிலக்கரி வாயு வாக்கத்தை ஊக்குவி

அமைப்பதற்கு வகை செய்யும் 37,500 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 7.5 கோடி டன் நிலக்கரியை வாயுவாக்குவதற்கு இந்த திட்டம் வகை செய்வதாக கூறினார். இதற்கான திட்டங்களுக்கு 20% நிதி ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் 3,00,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும் என்றும், 50,000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவத்தில் 14 பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன்படி நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ரகத்திற்கு ஏற்றவாறு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாகவும் 2,461 ரூபாயாகவும் உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். சூரியகாந்தி விதைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 622 ரூபாயும், பருத்திக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 557 ரூபாயும் உயர்த்தப்படுவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தவேக அரசு செயல்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். தவேக அரசு பதவிக்காகவும் அதிகாரத்திற்காகவும் அமைந்ததல்ல என்று அவர் கூறினார். நம்பிய மக்களுக்கு நன்றிக்கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு என்றும் அவர் தெரிவித்தார். தமது அரசு யார் மீதும் வெறுப்பு காட்டாது என்றும், அனைவரையும் விரும்பும் அரசு என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், 65% மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு ஆட்சியின் மீது தங்களுக்கு மட்டுமல்ல தவேகாவுக்கு வாக்களித்த மக்களுக்கும் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறினார். பெரும்பான்மை இல்லாத அரசியல் அடிப்படை நேர்மையும் அல்லாத தவேக அரசு நல்லாட்சி தரும் என்றும், தமிழக மக்களின் உரிமைக்காக போராடும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு துளியும் இல்லை என்று திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக வெளிநடப்பில் ஈடுபட்டது. அஇஅதிமுக எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் அதிருப்தி உறுப்பினர்கள் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். பிஜேபியும் பாமகவும் நடுநிலை வகித்தன. இதன் காரணமாக நம்பிக்கை கோரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக 144 வாக்குகளும், எதிராக 22 வாக்குகளும் பதிவாகின. இன்றைய நடவடிக்கைகளுக்கு பின்னர் பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக அரசின் நீண்டநாள் கோரிக்கையான நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக தற்போது நடந்து முடிந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கு மாநில ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள அனைத்து இடங்களையும் 12 வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாநிலங்களே நிரப்ப அனுமதிக்க வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தில் 25 ஆதார் சேவை மையங்களை திறக்க திட்டமிட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையத்தின் பெங்களூரு மண்டல இயக்குநர் திரு பவன்குமார் பஹ்வா கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் விருதுப்பட்டில் ஆதார் சேவை மைய திறப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார். சென்னை, மதுரை, திருநெல்வேலி, கிருஷ்ணகிரிக்கு பிறகு தற்போது வேலூரில் இந்த மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆதார் பதிவு, பயோமெட்ரிக் புதுப்பித்தல் ஆகியவற்றை மேற்கொள்வதற்கான சேவைகள் இதில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 முதல் 17 வயதுக்குட்பட்டோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பித்தல் செப்டம்பர் மாதம் வரை கட்டணம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பவன்குமார் பஹ்வா கூறினார். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 11-12, 12-14, 11-9, 11-9 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கே ஸ்டம்பரை வென்றார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-15 என்ற செட் கணக்கில் சிங்கப்பூரின் லோ கீன் யூவை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் வெற்றி பெற்று லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தேவிகா சிஹாக், மால்விகா பன்சோட் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் இன்னிசை ராகங்கள் வளம் வர கேட்கலாம். முதல் பாடலாக நாம் கேட்கவிருப்பது பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த திரை இசை கவனமாக கேட்கலாம். திலானா மோகனாம்பாள் திரைப்படத்திலிருந்து
1: தாத்தா ஜொல்லு தரகடு தரகடுதான்.

0: கேட்ட பாடலான இத்திரைப்படத்திலிருந்து நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 8:22 நிமிடம்.
1: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்து வரும் பாடலாக தேனிலவு திரைப்படத்திலிருந்து.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மதுரத்தன்ற நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சியில் முதலாவதாக பயணம் குறித்து வி அபிராமி என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா நேயர்களே?
1: வணக்கம். ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறேன். அப்பாவும் பையனும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ரெண்டு பசங்க பைக்கை ரேஸ் பண்ணி மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த சின்ன பையன், ஐயா நம்மளும் இப்படி போகணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் ஆசை வருது. அந்த பையன் அப்பா கிட்டே கேட்குறான், எனக்கும் இதே மாதிரி பைக் வாங்கித்தாங்கன்னு கேட்குறான். அதுக்கு அந்த அப்பா, நீ நல்லாபடி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பைக்குக்காக அவன் முழு நேரமும் ராப்பகலாக உட்காந்து படித்து நல்ல மார்க் எடுக்கிறான். நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணுறான். அந்த பையன் குடும்பத்தில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பையன் நல்லா படிச்சுட்டான், நல்ல காலேஜில் சேர்ந்துட்டான்னு. ஆனால் அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட பைக் வேணும்னு கேட்குறான். தான் பையன் நல்ல மார்க் எடுத்துட்டான்னு அவரும் கடன் வாங்கி பைக் வாங்கி கொடுக்குறாரு. அந்த பையன் அவன் சின்ன வயசில் பார்த்த ஆசையெல்லாமே செய்கிறான். அதாவது பைக்கை ரைஸ் பண்ணி ஓட்டுறது, பைக் ரேசிங் போகிறதுன்னு இருக்கான். அந்த பையனோட அப்பா காதுக்கும் அது வருது. தன்னோட பையனை சத்தம் போடுறாரு. ஆனால் அந்த பையன் கேட்கல, காலேஜுக்கும் ஒழுங்காக போகலை, பைக் ஓட்டிகிட்டு இருக்கான். ஒரு நாள் அப்பா பைக் ரேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப பார்த்துட்டாரு. அவனும் பயந்துட்டான், இன்னும் வேகமாக போகணும்னு நினைக்கிறான். ஆனால் தனக்கு முன்னாடி இருந்த பேரிகேட்டை பார்க்காம போயிட்டு அதில் மோதிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை. தன்னோட பையன் பார்க்குறப்ப ரத்த வெள்ளத்தில் இருக்கான், காதில் ரத்தம் வருது, மண்டையெல்லாம் அடிபட்டு ஃபுல்லாக ரத்தமாக போகுது. அப்போ எப்படியோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி தன்னோட பையனையும் காப்பாற்றிட்டாங்க. எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்னா, வெறும் நடைப்பினமாக தான் அந்த பையனை வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க. டெய்லியும் அதை பார்த்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. என் பையனோட நிலைமைக்கு நானே காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா கதறி அழுகிறாரு. இப்படி நம்ம பண்ற சின்ன சின்ன தப்பான விஷயங்கள் குட்டி குட்டி பசங்களுக்கு ஒரு உதாரணமா அமையுது. எந்த பசங்களுக்கு தான் அப்பா அழுதா தாங்கிக்க முடியும்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இப்ப இருக்கிற பெரும்பாலான இளைஞர்கள் அம்மா அப்பாவோட கண்ணீரை பத்திலாம் அடிக்கடி யோசிக்கிறது இல்ல. அதை பட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யோசிக்கிறாங்க. எல்லா இளைஞர்களும் சொல்றாங்க, வாழ போறது ஒரு வாழ்க்கை தானே அப்படின்னு சொல்லியே யமன கையில புடிச்சுட்டே போறாங்க. அதுக்குன்னு பசங்க சொல்றத தப்புன்னு சொல்லல, வாழ போறது ஒரு வாழ்க்கை தான். ஆனா இந்த லைனை கொஞ்சமா மாத்தி யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நல்லா சம்பாதிக்கணும், எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல, முக்கியமா கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், பல பேருக்கு ஆசை இருக்கும்ல. ஆனா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுதான் உண்மை, அதுதான் உண்மையான பயணமும் கூட. பெரியவங்க ஒன்னு சொல்லுவாங்க, எல்லா நேரமும் ஒரு நேரம் போல இருக்காதுன்னு. அதுதான் உண்மை. யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாத காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லா சம்பாரிச்சு பிடிச்சதை சாப்பிட்டுட்டு பிரைஸ் டேக் பார்க்காம ஒரு பொருள் வாங்குற நிலைமைக்கு நம்ம அம்மா அப்பாவை கொண்டு வருவோம்ல, அப்ப கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அப்ப கிடைக்கும் பாருங்க ஒரு கிக்கு. அதுதான் உண்மையான பந்தயத்துல ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம். பைக் ரேஸ்ல வின் பண்ணணும்னு ஓட்டுறது பந்தயம் இல்ல, வாழ்க்கைன்ற பயணத்துல ஜெயிக்கிறதா முக்கியம். நம்ம மதுரையிலே பாருங்க, டெய்லி பைக் ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. அதுல பாதி பேரு ஸ்பாட்லேயே இறந்து போயிடறாங்க. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு, நம்மளை மட்டுமே நம்பி இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சூப்பர் பைக் வச்சிருந்தாதான் கெத்து, அதை நம்ம ஸ்பீடா ஓட்டிட்டு போனாதான் நாலு பொண்ணுங்க பாப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த விஷயம் எவ்வளவு இரிட்டேட் ஆகும்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க சில பேர். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பொண்ணு உங்க லைஃப பணைய வச்சு பைக்கை ஸ்பீடா ஓட்டிட்டு போ, சூப்பர் பைக் வாங்குன்னு சொல்ல மாட்டா. சேஃபா போ, ஹெல்மெட் போட்டு போ, கால் பேசிக்கிட்டே டிரைவ் பண்ணாத, இப்படிதான் சொல்லுவாங்க. லாங் டிஸ்டன்ஸா போனா மட்டும்தான் ஹெல்மெட் போடணும்னு அவசியம் இல்ல. 10 கிலோமீட்டர் போனாலும் ஹெல்மெட் போடலாம். எத்தனையோ பேரை பைக் ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினதே ஹெல்மெட் தான். நம்ம பைக்கை ஃபாஸ்டா டிரைவ் பண்றப்ப நமக்கு மட்டும்தான் இழப்புன்னு இல்ல, நமக்கு ஆப்போசிட்ல வர்றவங்களுக்கு தான். ரோட்ல ஓரமா போயிட்டு இருப்பாங்க, நம்ம ரேஷா டிரைவ் பண்றப்ப அவங்கள இடிச்சுட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம், நம்ம பண்ண தப்புக்கு அவங்க அந்த வலிய அனுபவிக்கணும். கிட்டத்தட்ட இது நமக்கு வந்துட்டு குற்ற உணர்ச்சி மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நம்ம நாட்டுல சட்டம் இருக்கு. லைசன்ஸ் இல்லாம பைக் ஓட்டுறவங்க இங்க அதிகம்தான். அப்படி ஓட்டுனா 5000 ரூபாய் வரை ஃபைன் கட்டணும். அது போக 3 மாசம் வரை ஜெயில் தண்டனை இருக்கு. முக்கியமா 18 வயசுக்கு கீழே இருக்கிற பசங்க பைக் ஓட்டுறாங்க. இந்த விஷயத்த நம்ம சட்டம் பெரிய அஃபென்ஸா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லைசன்ஸ் வச்சிருக்கவே முடியாது. 18 வயசு கீழே இருக்கிற பசங்க யாரு பைக் ஓட்டினாலும் அந்த பைக்கோட ஓனருக்கு 25,000 வரை ஃபைன் போடுவாங்க. 1 வருஷத்தோட அந்த பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடும். அந்த பைக் ஓட்டின பையனுக்கு 25 வயசு வரை லைசன்ஸ் கேன்சல் ஆயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, 18 வயசு முடியாம பைக் ஓட்டுனா உங்க பேரண்ட்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, 25 வயசு வரை உங்களுக்கும் லைசன்ஸ் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தன்னோட பிள்ளை நல்லபடியா வீடு போயிட்டு திரும்பணும்னு நினைச்சிட்டு காத்துட்டு இருப்பாங்க.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. இது நம்ம ஏரியா நிகழ்ச்சியில். தொடர்ந்து செந்தமிழ் நாடேனும் போதினீலே இன்பத்தேன் வந்து பாயீது காதினீலே என்று பாடி தமிழர்களின் நாடி நரம்புகளில் எல்லாம் தேசப்பற்றை விதைத்த அந்த பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதியாரின் கவி அலைகள் குறித்து பி பிரியா முருகன் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்கலாமா நேயர்களே?
1: அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வைத்த பாட்டு தலைவன் எம் பாரதியை வணங்கி, ஆண்டுகள் ஆக ஆக வயது ஏற ஏற இளமை கூடும் பேரதிசயம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி என் கவிதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பாரதியின் கவியலைகள். என்னவென்று சொல்வதம்மா கவியுலக பாரதியை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் கவியழகை. அந்த எட்டயபுரத்திலே பிறந்த எண்ணுயிர் கவிஞனே, லக்குமி பெற்ற புதல்வனே, தமிழ் கவிதையின் தலைவனே. பாரதியின் கவியலைகளில் சற்று நனைவோமா? கவிக்குயில் ஒன்று திருநெல்வேலி பக்கம் பிறந்ததாம். ஆனால் அந்த கவிக்குயிலுக்கு வேலி என்பதே கிடையாது. சுதந்திர காற்றில் கவிதை வரைந்த வைர கிரீடம் பாரதி. நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் பாடுபட்டவர் நம் முண்டாசு பாரதி. அச்சமில்லை என்றார், நீ ஓடி விளையாடு பாப்பா என்றுரைத்தார். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா, இந்த கவிதையெல்லாம் தங்கமாம், அதை எனக்கும் கொஞ்சம் சொல்லம்மா என்றாள் பாரதி செல்லம்மா. நான் சொன்னேன், கவித்துணையே உனக்கு தெரியாத கவியா? கவிக்கு கவி எடுத்தவர் அல்லவா உன் காதல் தலைவன். எதை பற்றி பாடவில்லை பாரதி? கடவுள், காதல், நாடு, நடவு, பெண்மை, உண்மை என சொல்லிக்கொண்டே போகலாம். வீரமுற்ற கண்கள், விவேகமுள்ள சொற்கள், அடடா அத்துணையும் அற்புதம் என்றேன் நான். தூத்துக்குடியில் கடல் அலைகளை காண நேரிட்டோர் பாரதியின் கவி அலைகளையும் தொட்டு செல்வார். சிற்பிக்குள் இருப்பது அழகிய முத்து, பாரதி கவி அலைகளின் சொத்து. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கடவுளே என்ற கவிதை வரிகளால் இறைவன் இன்புற்றார். முறுக்கும் இசை கருத்திருக்க, நெற்றி பொட்டோ சிவந்திருக்க, தலைப்பாகை தூய்மையான வெண்ணிற பனி போல உயர்ந்திருக்க, வீரநடை விரைந்திருக்க, கவி அழகோ தனித்திருக்க, கவி அலையே கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாடிய வண்ண தமிழழையே, உன் கைவிரல் எடுத்தெழுத எந்த பேனாவும் கெஞ்சும், தமிழ் எழுத்துக்கள் கவி நடையில் உன்னோடு கொஞ்சும். பாரத தாய் பெற்ற கவி சாரதியே, கவியுலகின் தலை சிறந்த பாரதியே, நீர் வாழ்க, உம் கவிதை வளர்க. யாமறிந்த கவிதையிலே பாரதியின் கவி வரிகளைக் கண்டு வியக்கிறேன். அம்மா கண்ணு பாட்டில் பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனம் திறப்பது மதியாலே, பாட்டை திறப்பது பண்ணாலே, இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே என்றார். பெண் விடுதலையே நாட்டின் உண்மையான விடுதலை என பேசியவர். காவிரி தென் பெண்ணை மட்டுமில்லாமல் தமிழ்

பெண்ணையும் போற்றியவர். உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் என்ற கருத்தை வலியுறுத்தி நின்ற நற்பண்பாளர். தமிழாலும் தமிழுக்காகவும் வாழ்ந்தவர். பல கவியலைகளை உருவாக்கியவர். எவரையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இக்கவிதையெல்லாம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள். அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் என்ற வினோத கவிதை

கவிதையெல்லாம் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கிறது. துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள், அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் என்ற வினோத கவிதைக்கு சொந்தக்காரர். 19ஆம் நூற்றாண்டில் 14 மொழிகளை கற்றறிந்தவர் கூறியதாவது என்ன தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரிகளெல்லாம் உள்ளம் நெகிழ்ந்து போகிறது. வேடிக்கை மனிதராக வாழாமல் தன் கவிதையால் விண்ணையே தொட்டு பார்த்தவர் பாரதி. அந்த விண்ணில் இருக்கும் மேகக்கூட்டங்கள் தந்த கவிமழையால் கடல் ஆழப்பெற்றது. அதிலிருந்து வரும் அலைகள் போல நம் மனதை வருடிவிட்டு போகிறது பாரதியின் கவி அலைகள். நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் உடைய பாரதியின் கவிதை வரிகள் அலை கடல் என திரண்டு உள்ளது. அந்த கடல் அலையில் நனைந்து உள்ளம் குளிர்ந்து நெகிழ்ந்து உள்ளோம்.

இத்துடன் இன்றைய இது நம்ம ஏரியா நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன், நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். நன்றி நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கேட்டு ரசிக்கலாம் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் வருகின்ற முதல் பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் பெரிய பெண் திரைப்படத்திலிருந்து. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக விளம்பரம் இருப்பது பாடும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த மதுரை தென்ற நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. இனி தொடர்ந்து கேட்கலாம் 9 மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, மற்றும் அதனைத் தொடர்ந்து செய்தி சுடர் 9:15 கேட்கலாம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: டாக்டர் தேரணிராஜன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். பிஎஸ்சி டிகிரியில என்னென்ன துணை மருத்துவ படிப்புகள்லாம் இருக்குன்னு சென்ற பகுதியில பார்த்தோம் சார். அந்த படிப்பு குறித்த மேலும் பல விவரங்களை, குறிப்பா அது செமஸ்டரா நான் செமஸ்டர் பேட்டர்னா அப்படின்றத பத்திலாம் சொல்லுங்க சார்.
1: ஸோ இந்த கோர்சஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பிஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னு 4 வருடங்கள் படிக்கணும். அதே மாதிரி நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் 4 வருஷம், எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் தான். அப்புறம் இந்த பிஏஎஸ்எல்பிங்கிறது வந்து 3 இயர்ஸ் வந்து கோர்ஸு, ஆனால் 1 இயர் கம்பல்சரியாக வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ டோட்டலாக 4 இயர்ஸ் வந்துடும். அது வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு கோர்ஸ். அது அந்த மாணவர்கள் வந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறது, அந்த குழந்தைங்களை வந்து ஆர்டிசன் சைல்டு வந்து யூஸ்வலாக வந்து கம்யூனிகேட் பண்ணாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆர்டிஸ்டன் சைல்டு மெயின் விஷயமே என்னென்னா, சைல்டு வில் நாட் கம்யூனிகேட், அது ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு
0: அக்ரஸிவாங்க.
1: ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த இவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஆப்டோமெட்ரிஸ் வந்து 4 இயர்ஸ் கோர்ஸுங்க, அது எல்லாமே 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணி ஆகணும். இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஆம்புலண்ட்டாக ஒரு சைல்டை கொண்டு வரது, ஒரு சைல்டுக்கு வந்து இப்போ என்ன செய்ய முடியுது, என்ன செய்ய முடியல, என்ன செய்ய முடியலையோ அதை வந்து ஏற்படுத்தி கொடுப்பது தான் அந்த ஆக்குபேஷனல். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடுக்குள்ளே போவாங்க, அவங்க வீடை போய் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறாங்க, எல்லாமே வந்து லிஃப்ட் இல்லை, அந்த குழந்தை வந்து எப்படி வந்து மூவ்மெண்ட் எல்லா இடத்துல வெளியில் கொண்டு போனால் அந்த ரேம்ப் மாதிரி கொண்டு போவாங்க. அதுங்களுக்கு தேவையான அந்த வீல் சேர், அதில் வந்து ரேம்ப்ல அதுங்களுக்கு தானாக மோட்டரைஸ்டு வீல் கொண்டு போகிறது, அதே மாதிரி எப்படி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, நெக்குக்கு வந்து என்ன கொண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறோம் தான் அந்த ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட். ஸோ அவங்க ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட், டு மேக் த சைல்டு ஆம்புலன்ட்டுங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். எது முடியலையோ அதை வந்து நிவர்த்தி செய்ய,
0: அந்த குழந்தைங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும்,
1: கட்டாயம் கான்ஃபிடென்ட் கொடுக்கும். யுனைடெட் கிங்டமில் வந்து நான் ஒரு ட்ரைனிங்காக போயிருக்கும்பொழுது நான் ஒரு பீச்சில் பார்க்குறேன், அதாவது ஒரு ஸ்பெஷல் சைல்டு, அது கை கால்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த குழந்தைய வந்து நம்ம இங்கே எப்படி பார்ப்போம்னா, ஒரு வினோதமாக பார்ப்போம். அங்கே எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், அந்த குழந்தை ஒரு வீல் மோட்டரைஸ்டு வீல் சேரில் போயிட்டுருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிடுது, ஐஸ்கிரீம் வந்து தானாக எடுத்து சாப்பிட்டுருக்கு. அந்த சைல்டை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இது நம்ம நாட்டில் வந்து ஏன் இது வந்து நம்ம எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு, அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் வந்து அவங்க செஞ்சு கொடுப்பாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை எப்படி கொண்டு போகிறது, ட்ரெயின் பண்ணுறது, பேரண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் தான் அந்த ஆக்குபேஷன் ரொம்ப தேவையான ஒரு விஷயங்கள்னு வச்சுங்களேன். அடுத்து வந்து நமக்கு இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி இதெல்லாம் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸுங்க. பெர்ஃபியூஷன் டெக்னாலஜியும் 3 இயர்ஸ் கோர்ஸு, மெடிக்கல் லெபார்ட்டரி பிஎஸ்சி கோர்ஸ் வந்து 3 இயர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குங்க. அப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி அகெயின் 3 இயர்ஸ் கோர்ஸு ப்ளஸ் 1 இயர். ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே 4 இயர்ஸ்க்குள்ளே தான் வருது. அதே மாதிரி எமர்ஜென்சி டெக்னாலஜி, எமர்ஜென்சி மெடிக்கல் டெக்னாலஜி கோர்சஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ்லாம் வந்து 1 இயர் அந்த 3 இயர்ஸ் இருக்குங்க. நியூட்ரிஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல்.
0: இது பார்த்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அவங்களுக்கு ஒரு
1: பயங்கர வாய்ப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது வந்து ஒவ்வொரு டயட்டுமே டிஃபர் ஆகும். நீங்கள் ஜிஹெச்ல நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான டயட்டு தயார் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 12 வகையான ஒரு டயட்டு, கிரானிக் ரீனல் பேஷண்ட்ஸுக்கு உப்பு கம்மியாக கொடுக்கணும், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் சுகர் இல்லாமல் கொடுக்கணும்,
0: ப்ரோட்டீன் ஃபுட்டு நிறைய கொடுக்கணும்,
1: அந்த மாதிரி இருக்கும். ப்ரோட்டீன் சில பேருக்கு அவாய்ட் பண்ண
0: வேண்டியிருக்கும்.
1: ஒரு ஜென்ரல் ஃபுட்டு, சாதாரணமாக வரவங்களுக்கான ஒரு ஃபுட்டு, அதில் எவ்வளோ கேலரிஸ், எவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கணும், இது எல்லாமே இந்த நியூட்ரிஷன் அட்வைஸுங்கிறது ரொம்ப ரொம்ப வைட்டல். அது வந்து அட்வைஸ் பண்ணுறதுமோ இல்லையோ, ஆனால் பட் அது அது சம்மந்தப்பட்ட வந்து தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமான கோர்ஸ் அது. அது வந்து ரொம்ப நிறைய பேருக்கு அது வந்து ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. அது ஏறக்குறைய வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் கோர்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து அரசாங்கத்தில் கிடைக்கலனாலும் தனியார் மருத்துவமனைகளில் கிடைக்கும்,
0: எல்லா மருத்துவமனைகளையும் அப்படி ஒரு
1: கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையுதுங்க. அப்புறம் அந்த ஃபீ டீட்டெயில்ஸ் நீங்கள் சொன்னேன் நான், இங்கே பார்த்தீங்கன்னா
0: நீங்கள் சொன்னீங்க முன்பே குறிப்பிட்டீங்க, நம்ம வந்து அரசு கல்லூரிகளில் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதற்கான ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி.
1: அதாவது அதுவே கூட பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் தாங்க. சி இப்போ சிலது வந்து இந்த டிசபிலிட்டி கேட்டகரி, அப்புறம் வந்து ஒரு ஸ்பெஷல் கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸ் கூட
0: கிடையாது,
1: ஓ டோட்டலாக ஃப்ரீ. பட் இதுவே நமக்கு வந்து ப்ரைவேட்டில் போகும்போது 43000 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங். இதெல்லாம் வந்து ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அதன் மூலமாக நிர்ணயித்ததை மட்டும் தான் நான் சொல்கிறேன். நர்சிங்க்கு வந்து 45000 அந்த மாதிரி. ஸோ அந்தளவு நீங்கள் வந்து அங்கே கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே வாய்ப்பு கிடைச்சிதுறான்னா இதில் நீங்கள் படிக்கிறது வந்து மிக சிறந்ததாக
0: அமையும்.
1: அதே மாதிரி நான் டிப்ளமோ கோர்சஸ் சொன்னேன், ஒரு 8 டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்க. அதே நான் சொன்னது இந்த பிஎஸ்சிக்கு எல்லாத்துக்குமே டிப்ளமோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டோமெட்ரியில் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, டென்டல் ஹைஜின், டென்டல் கோர்சஸ்லேயும்
0: பார்த்தீங்கன்னா
1: ஹைஜினிஸ்ட் மெக்கானிக்கல் இருக்கும், ஹைஜினிஸ்ட் இருப்பாங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நியூரோசர்ஜிக்கல் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, லேப் டிப்ளமோ டிஎம்எல்டி ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, இந்த மாதிரி ஒரு 8 கோர்சஸ் வந்து டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் கோர்சஸுங்கிறது ஒரு 15 சர்டிஃபிகேட் கோர்சஸ், எல்லாமே 1 இயர் சர்டிஃபிகேட்.

0: கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இசிஜி டெக்னீஷியன், பம்ப் டெக்னீஷியன், அப்புறம் கேத் லேபில் ஒர்க் பண்ணுறது, எமர்ஜென்சி கேர் டெக்னீஷியன், அனசிசியா டெக்னீஷியன், டயாலிசிஸ் டெக்னீஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தியேட்டர் டெக்னீஷியன்லாம் வந்து ஒன் இயர் கோர்ஸ். அதே மாதிரி மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அது வந்து டென்த்து முடிச்சிருந்தாலே போதும், அவங்க ப்ளஸ் டூ கூட இல்லை, டென்த்து முடித்தவங்க அதை அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து அரசாங்க வேலைகள் கிடைக்கின்ற போதும் அவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் நான் அந்த டென்டல் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா டென்டல் மெக்கானிக்கு, அப்புறம் டென்டல் ஹைஜீனிஸ்ட்.
1: டென்டல் மெக்கானிக்னா அவங்களுடைய பணி என்ன?
0: அதுலேயே வந்து அவங்களுக்கு பல்வேறு விதமான
1: டென்டல் கேப் அந்த மாதிரி விஷயம்
0: பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க அதில் அவங்க இன்வால்வ்டு. ஸோ அதனால் அவங்க அந்த கோர்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி அதில் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி சயின்ஸு அந்த மாதிரி ஒரு டூ இயர்ஸ் கோர்சஸ் இருக்குங்க. இந்த மாதிரி வேரியஸ் கோர்சஸ் அவைலபிள். அவங்களுக்கு வந்து தங்குறது வசதிகள் எப்படி கொண்டு வர்றது, அங்கே அரசாங்கம் பல்வேறு விதமான முயற்சிகள் எடுத்தாங்க. அதாவது எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் தேவையோ அதுக்கு நியர்பை ஹாஸ்டல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து எப்படி அவங்களோட லயஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கே தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்ற மாதிரி பல்வேறு யுக்திகளை வந்து அரசாங்கம் போன முறை எடுத்தாங்க. இப்போ வந்து இந்த முறை எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்கன்றது பார்க்கணும்.
1: நிச்சயமா சார், இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக எத்தனை கல்லூரிகள் இருக்குது சார் இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கிறது?
0: அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது, 35 காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ். இந்தியாவிலே அதிக அளவில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மாநிலம் வந்து தமிழ்நாடாக மாறிடுச்சு. ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரியான அலைட் ஹெல்த் கோர்சஸ் அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அங்கே என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எத்தனை வருஷம் கோர்சஸ், வெதர் அக்காமடேஷன் ப்ரொவைடட் ஆர் நாட், ஆல் டீட்டெயில்ஸ் வில் பி அவைலபிள்.
1: இப்போது இந்த கோர்சஸ் பற்றி பார்த்தோம், இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொன்னீங்க, இப்போ ப்ரைவேட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, இதற்கான வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இப்போ இந்த கோர்ஸ் வந்து படித்து முடிச்சுட்டாங்க பிள்ளைங்க, இப்போ சர்டிஃபிகேட் கோர்ஸ் எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கான வேலை வாய்ப்பு என்ன, சம்பளத்தில் வேலை வாய்ப்பு அப்படி கிடைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எதுவும் தகவல்கள் இருக்கா, இல்லை இந்தந்த கோர்ஸ்லாம் படித்தா உடனே வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏதாவது கோர்சஸ் இருக்கா?
0: இல்லை, அதாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டு, நர்சிங் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ரிட்டைர்மெண்ட் ஆகிறாங்க, எத்தனை பேர் வந்து வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து த்ரூ எம்ஆர்பி மூலமாக மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு இருக்குங்க, அதன் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுடைய இதில் தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணி இருக்குங்க. ப்ரைவேட்டை பொறுத்த வரைக்கும் அது வேரி ஆகுது, சில காப்பீட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்
1: பொறுத்து
0: அவங்களுடைய இதை பொறுத்து சில இடங்களில் குறைவாக இருக்கலாம், சில இடங்களில் அதிகமாக இருக்கலாம். இது இது மேலே நாடுகளில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறத விட ஒரு 4-5 மடங்கு அதிகமாக வாங்கலாம், கரெக்டாக இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ண சொல்ல முடியாதுங்க. ஆனால் பட் உடனடியாக வேலை வாய்ப்புங்கிறது வந்து உறுதியாக நமக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் எங்கேயாவது ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்கள் வந்து சர்வீசஸ் பண்ண முடியும், நீங்கள் ஒரு அலைடியல்ஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இருக்கும்போது நீங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆப்ரேஷன் தியேட்டரில் தியேட்டர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறது ஸ்டாஃப் நர்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்களாம் ட்ரைனிங் யூஜி படிக்கும்போது அந்த தியேட்டருக்குள்ளே போனால் அந்த ஸ்டாஃப் நர்ஸை டிக்டேட் பண்ணுவாங்க,
1: இதை
0: எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்க, டாக்டர் டாக்டர் டோன்ட் டச் இட், இதை எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க, இங்கே போட்டிங்களா, நீங்கள் வந்து ஸ்டெரைல் க்ளோஸ் போஸ் பண்ணிங்களா, எல்லாமே அவங்க தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்தளவு அவங்களாம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணும்போது அவர்களுக்கான உபகரணங்கள் எது எது எடுத்து அந்த நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு பீடாதுன்னா அந்த காட்டரி எடுத்து கொடுக்குறதுன்னா எதை கொடுக்கணுங்கிறது அந்த நர்ஸுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெயின்டு ஸ்டாஃப் நர்ஸுடைய வேல்யூ வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற ஏற ஏற அவங்களுடைய அவங்களுடைய வருமானமும் கூடும், அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான தேவை என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
1: நிச்சயமா சார், நீங்கள் முன்பே வந்து குறிப்பிட்டீங்க ஜெர்மன் போன்ற நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கான தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, அவங்களுக்கான சம்பளமும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா? இப்போ பிஎஸ்சி படிக்கிறாங்களோ இல்லை டிப்ளமோ படிக்கிறாங்களோ இது படித்தாலுமே அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு
0: சொல்லலாம். கட்டாயம் அரசாங்கத்தில் படிச்சுட்டு அவங்க வரும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பார்த்து பேஷண்ட்டோட அவங்க பார்த்து சர்வீஸ் பண்ணது இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக தான் இருந்தது. ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் பேர் அவங்க படிச்சுட்டு வழியில் வந்தாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய சர்வீஸுங்கிறது வந்து நம்ம அந்த ரேஷியை ஒன்றும் டச் பண்ணிட்டோம்னா அரசாங்கத்தில் இன்னமும் கடினமான ஒன்றா இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள் ஐசியூவில் பார்த்தீங்கன்னா 1:1
1: ஆனால்
0: 1:1 நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு நர்ஸ்ன்னுவாங்க வெற்றி பெற்றோம். நாங்க வந்து எங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஒரு மரத்தடியில எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும், ஒரு ஐசியூலையும் எங்களால மேனேஜ் பண்ண தெரியும், ஒரு தாலுக்கா ஹாஸ்பிட்டல் போனா அங்க என்ன இருக்கும் அந்த வசதிக்கு ஏத்த மாதிரியும் நம்ம பண்ண முடியும். ஆனா இதுவே வந்து இப்ப வளர்ந்த நாடுகள்ல வந்து ரொம்ப சிரமப்பட்டாங்க, டெத் அதிகமாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ட்ரைனிங்கே அப்படி, ஒரு ஸ்டாஃப் நர்ஸு ஒரு பேஷண்ட்டு இவ்வளோ செட்டப் இருக்கணும், இவ்வளோ டிஸ்டன்ஸ்

0: இந்த மாதிரி அவங்க இருந்ததுனால அவங்களால வந்து அந்த பேஷன்ஸ் அகாமடேட் பண்ண முடியல, டெத் அதிகமாச்சு.
1: நம்ம வந்து எல்லா சூழலையும் ஏற்கனவே எல்லா சூழலும்
0: பழகிட்டன்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ எனக்கு சின்ன ஒரு இதுதான், இதுக்கு ரிலேட்டடா இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்ல விரும்புறேன். திடீர்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எண்ணிக்கைகள் வந்து ஏகப்பட்டதாகி ஆம்புலன்ஸ் வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் முன்னாடி வந்து ஒரு 250 ஆம்புலன்ஸ் நிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்யலாம் நைட்லாம் யோசிக்கிறோம், எப்படி வந்து இதை சரி பண்றது, 250 வெயிட் பண்றாங்க. நைட்டே என்ன பண்ணோம்னா ஆம்புலன்ஸ் ட்ரேஜிங் பண்ணலாம், ஒரு 3 பேர் போட்டு ஒரு நர்ஸை போட்டோம், போட்டு ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்லையும் ஏறி அதில் எந்த பேஷண்ட் ரொம்ப சிக்காக இருக்காங்க, எந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது. அந்த ஆம்புலன்ஸில் ஏறி ஏறி 250 ஆம்புலன்ஸ் வெளியே நிற்குதுன்னா, ஸோ அப்போ எது சிக்காக இருக்குதோ அது உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு பெட்டை கொடுத்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. கொஞ்சம் வந்து சில பேர் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் உள்ளே உட்காந்துருப்பாங்க, அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடனடி சிகிச்சை தேவை கிடையாது. ஆனால் அவங்களும் வரிசையில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த வரிசை நம்பர் 9 நல்ல ஸ்டேபிளாக இருந்தவர் வந்துட்டு 11 வந்து ரொம்ப சிக்காக இருந்தாலும் நமக்கு வந்து அவரை இழக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரம் ஒர்க் அவுட் ஆச்சு. அது பேப்பர்லாம் உடனே வந்து
1: நிச்சயமா சார், கோவிட் டைம்ல வந்து உங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, அதை வந்து நிறைய வந்து மக்கள் வந்து உணர்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இரவு பகல் பாராம வந்து ஆமா, அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ரொம்ப பாராட்டுகளை கூட ஒரு பெற்ற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் சார்.
0: அது மாதிரி சொல்லும் போது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த 250 ஆம்புலன்ஸை நம்ம எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லும் போது அந்த ஆக்சிஜனேட்டர் வந்தது. அதுக்கு அடுத்த பிளான் ஆக்சிஜனேட்டர் என்ன பண்ணும், டக்குன்னு உடனே ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா கெட் பண்ணி அதுல ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒரு ஆக்சிஜனேட்டர் வச்சு ஒரு காட்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 பெட் போட்டோம். 250 ஆம்புலன்ஸையும் 30 மொத்த பேரும் மேல தூக்கிட்டோம்,
1: எல்லாத்தையும்
0: கிளியர் பண்ணி ஆம்புலன்ஸே இல்ல. அடுத்த நாள் அதுவும் வந்தது, நேற்று வரையில் 250 வந்து இன்னைக்கு இல்லையே, ஒரு ஆம்புலன்ஸ் வந்து முழுமையாக விரிச்சோடி இருக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி இந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி கையாளுவது என்பது நம்ம மருத்துவத்துறையில நம்ம ட்ரைனிங் எடுக்கின்ற பொழுது இது உலகத்துல எங்க போனாலும் வேலை பார்க்கணும்.
1: நிச்சயமா சார், இப்ப நீங்க குறிப்பிட்டது வந்து ஒரு பெரிய ஒரு உண்மைதான், நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு நோயாளி வந்து என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்றத வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மொத ஆளா வந்து பாத்தீங்கன்னா நர்ஸோ அந்த டெக்னீஷியன்ஸோ இருப்பாங்க, அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த டெக்னீஷியன்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து அதற்குரிய ஒரு பயிற்சியை கொடுத்திருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா வந்து எதிர்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான விஷயத்த வந்து இந்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் வந்து செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. படிப்புகள் வாயிலாக கிடைக்கக்கூடிய பயிற்சி மற்றும் அனுபவம் தான் அவங்களுடைய செயல்திறனை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார். நேயர்களே, துணை மருத்துவ படிப்புகள் குறித்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க. சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 9:30 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். முதலில் ஸ்ரீ மகா கணபதே. என் எஸ் ராமச்சந்திரன் இயற்றியது. ஆபோகி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

நேரம் 9:55:15. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சரோஜல் தளநேத்ரி என தொடங்கும் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சிகள் இதுவரை சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு இடம் பெற கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

0: மத்திய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மதிலை 1269 கிலோ வெட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம் நட்சத்திர நாதங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நாளை ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேரமுமாக நேயர்களை நாளை காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 6:10 இணைத்தாண்டும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகளைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்து மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை மற்றும் அறிவியல் கல்லூரி பயிரியல் வேளாண்துறை உதவி பேராசிரியர் ஏ பிரியதர்ஷினி அவர்கள். தொடர்ந்து 6:55 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:00 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ்க. இதில் கோடைக்கால சரும பராமரிப்பு முறைகள் குறித்து தோல் நோய் சிறப்பு மருத்துவர் மு பத்மாவதி அவர்கள் தரும் ஆலோசனைகள் பகுதி 5 இடம்பெற கேட்கலாம். காலை 7:30 இன்றொரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 8:02 மதுரை தென்றல். இதில் திரையிசை பாடல்கள் ஒலிபரப்பு செய்ய கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். தொடர்ந்து 8:30 மதுரை தென்றல். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இதில் வழிகாட்டும் வானொலி தனது வானொலி அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற தையல் கலைஞர் பி ஆர் காஞ்சனா அவர்கள் மற்றும் கல்லூரி முன்னாள் முதல்வர் எம் அப்துல் காதிர் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக இடம்பெறும். இதில் டாக்டர் சுபா கணேசன் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்களின் வயலின், பாலக்காடு ஏஎம் ஹரிநாராயணன் அவர்களின் மிருதங்க இசை இடம்பெறும். காலை 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 12:10 இசை மேடை. இதில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நாளை 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 1:10 இன்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக இடம்பெறும். இதில் கண் நோய்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கண் மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கனிமொழி அவர்கள். பெண்கள் அன்றும் இன்றும் உரை வழங்குகிறார்

நாளை மதியம் 2:15 மதுரை சென்ட்ரல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு காலை நேர ஒளிபரப்பு நிறைவு பெறும். தொடர்ந்து மாலை நேர ஒளிபரப்பாக 5:27 தொடங்கும். 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும் இடம்பெறும். 6:10 ஒருபட பாடல்களாக வறுமையின் நேரம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 தேனி மாவட்ட செய்திகள், எழுதியவர் ராஜ்குமார். 7:15 கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 பன்னி செய்தி இடம்பெறும். 7:30 மண்டும் மணியம், இதில் மானாவாரி பயிர்களுக்கான உளவியல் தொழில்நுட்பங்கள் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் மண்டல ஆராய்ச்சி நிலைய உளவியல் துறை பேராசிரியர் டாக்டர் டி ரங்கராஜன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து மண்ணும் மணியில் மெல்லிசை, வேளாண் தகவல்கள் மற்றும் விடைபெறும் முன் இடம்பெறும். நாளை 8:00 கேட்கலாம் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. நாளை 8:05 மதுரை தென்றல், 8:30 நலமாய் வாழ்க, இதில் இயன்முறை மருத்துவம் குறித்து நேர்முகத்தில் பங்கு பெறுகிறார் இயன்முறை மருத்துவர் வி சுரேந்தர் அவர்கள். இதன் பகுதி 2 நாளை கேட்கலாம். 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக இடம்பெறும். 9:15 மதுரை தென்றல், 9:30 நாடகமலர் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 10 மணிக்கு நட்சத்திர நாதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக கேட்கலாம். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகாஷவாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாளை ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம், இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.